அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 6 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் 5:56. வந்தே மாதரம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்திருப்பது நீதியின் வெற்றி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 10ஆம் தேதியன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் தேனி மாவட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கிப்டன் பாதிரியாரின் நினைவு நாளையொட்டி கிராம மக்கள் முளைப்பாறை எடுத்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று பின்லாந்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்களை கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ச அனிதா சோபியா மார்க்ரேட் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தினையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. இன்று காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விவரம் அறியலாம். இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். சுசீந்திரம் அக்கறை ஐ கலைச்செல்வன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 10:45 திரை இசை. இன்று முற்பகல் 11:00 எக்ஸூர், அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் கர்ப்பகாலத்தில் பல் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் பல்வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். இன்று பகல் 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் பொதுமக்களாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும்.

0: in the next few days. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
3: சங்க காலத்திற்கு பிந்தைய சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நீதி நூல்களின் தொகுப்பே 15 கீழ்கணக்கு நூல்கள். இந்நூல்கள் அனைத்தும் மனித சமுதாயம் செம்மையாக வாழ்வதற்கும் அறவழியில் நிற்பதற்கும் தேவையான வாழ்வியல் நெறிகளை போதிக்கின்றன. இந்த 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாக திகழும் சிறப்புமிக்க நூல் திருக்கடுகம். இந்நூலை இயற்றியவர் நல்லாதனார் எனும் புலவர். திரி என்றால் 3, கடுகம் என்றால் காரமான மருந்து பொருள். மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 மூலிகைகளின் கலவை உடலின் நோயை போக்குவது போல, திரிகடுகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 3 அறக்கருத்துக்கள் மனித மனத்தின் அறியாமை மற்றும் அறியாமையால் ஏற்படும் பிணிகளை போக்குகின்றன. புகழின் போது அடக்கமும், தூற்றுதலின் போது பொறுமையும், உதவி செய்வதில் பிரதிபலன் கருதாமையும் ஆகிய இந்த 3 பண்புகளையும் தன்னுள் கொண்டு வாழ்வதே ஒரு மனிதனுக்கு சமூகத்தில் உண்மையான பெருமையையும் ஆளுமையையும் தரும் என்பதை பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும், பேனார் திறன் வேறு கூறின் பொறையும், அறவினையை கார் ஆண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. அதாவது, பிறர் நம்மை போற்றி புகழும் காலத்தில் அகந்தை கொள்ளாமல் அடக்கத்தோடு நாணம் கொள்வதும், நம்மை பிடிக்காதவர்களோ அல்லது எதிரிகளோ நம்மை பற்றி தவறாகவும் இழிவாகவும் பேசும்போது கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பதும், முகில் எவ்வாறு எந்த பிரதிபலனும் கருதாமல் உலகிற்கு மழையை பொழுகின்றதோ அதுபோல எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் அறச்செயல்களை செய்வதும் ஆகிய இந்த 3 குணங்களையும் தன்னுள் கொண்டு வாழ்ந்த மாபெரும் வரலாற்று கதாபாத்திரமான வேல்பாரி அவர்களின் வாழ்க்கையோடு இப்பாடலை ஒப்பிட்டு நோக்கலாம். சங்க காலத்தில் பரம்பு மலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான வேல்பாரி கொடைக்கும் பெருந்தன்மைக்கும் பெயர் பெற்ற ஒரு குறுநில மன்னர். திருக்கடுகப் பாடல் கூறும் 3 குணங்களும் பாரியின் வாழ்க்கையில் எவ்வாறு மிளிர்கின்றன என்பதை பார்ப்போம். புகழுக்கு நாணுதல் எனும்போது பாரியின் கொடை திறமையையும் பரம்பு நாட்டின் வளத்தையும் பற்றி புலவர்களும் சான்றோர்களும் நாள்தோறும் புகழ் பாடினார்கள். கபிலர் போன்ற பெருமக்கள் பாரியின் அவைக்கு வந்து எல்லா புகழும் உமக்கே உரியது என்று பாடியபோது பாரியோ சிறிதும் தலைகணம் கொள்ளவில்லை. யான் செய்வது மாபெரும் சாதனை அல்ல, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய எளிய கடமையே என்று கூறி முகத்தில் புன்னகையோடும் அடக்கமான நாணத்தோடும் தலைவணங்கி நிற்கக்கூடிய பண்பை வெளிப்படுத்தினார். பாரியின் புகழும் செல்வாக்கும் நாடெங்கும் பரவியதைக் கண்டு பொறாமை கொண்ட தமிழ்நாட்டின் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பரம்பு மலையைச் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டார்கள். பாரியைப் பற்றி வஞ்சகமான வதந்திகளையும் இழிவான பழிச்சொற்களையும் பரப்பினார்கள். ஆயினும் பாரி அந்த பழிச்சொற்களுக்கு அஞ்சி விழவும் இல்லை, ஆத்திரப்பட்டு தன் நிதானத்தை இழக்கவும் இல்லை. பகைவர்களின் தூற்றுதலை பெருந்தன்மையோடு பொறுத்துக்கொண்டு அற வழியிலேயே நின்று தன் மலையை காக்கும் சாந்தமான பொறுமையை வெளிப்படுத்தினார். வானத்தில் பொழியும் மழையானது இந்த நிலம் நல்ல நிலமா, இது தனக்கு மீண்டும் ஏதேனும் தருமா என்று கணக்கு பார்ப்பதில்லை. அதுபோலவே பாரியின் காராண்மை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நாள் பாரி வேட்டையாடி திரும்பும்போது பாதையோரத்தில் ஒரு முல்லை கொடி பற்றி படர்வதற்கு கொம்பின்றி வாடி கிடந்ததைக் கண்டார். சற்றும் யோசிக்காமல் தான் ஏறி வந்த விலைமதிப்பற்ற தங்கத் தேரையே அந்த முல்லை கொடிக்கு ஒதுக்கிவிட்டு நடந்தே சென்றார். ஒரு சிறிய கொடிக்கு தேரை கொடுப்பதால் பாரிக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? எதுவும் இல்லை. பிரதிபலன் கருதாது பொழியும் மலையைப் போன்ற கொடை உள்ளமே காராண்மையாகும். திரிக்கடுகம் சுட்டிக்காட்டும் இந்த 3 உயர்ந்த குணங்களும் புகழின் போது அடக்கம், தூற்றுதலின் போது பொறுமை, பிரதிபலன் கருதாத அறச்செயல் வேல்பாரியின் வாழ்க்கையில் முழுமையாக மிளர்ந்ததை நாம் உணர முடிகிறது. நமது அன்றாட வாழ்க்கையிலும் பிறர் நம்மை புகழும் போது தலைக்கணம் கொள்ளாமலும், யாரேனும் நம்மை பற்றி தவறாக பேசினால் பொறுமையை கடைபிடித்தும், இயன்றவரை பிரதிபலன் பாராமல் பிறருக்கு உதவியும் வாழ்வதே உண்மையான பெருமை என்பதை இப்பாடலும் வேல்பாரியின் வரலாறும் நமக்கு உணர்த்துகின்றன. இனிய சொற்களையும்

0: உயர்ந்த சிந்தனைகளையும் நம் நெஞ்சில் ஏந்துவோமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101. நேரம் 6:15. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கூறும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம். குறள் அமுதமாய்

0: வாழ்வு.
1: துன்பம் செய்தவர்களுக்கும் நன்மையே செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் சான்றாண்மை பண்பிற்கு பயன்தான் என்ன? குறள் எண் 987, அதிகாரம் சான்றாண்மை.
0: இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு.
1: துன்பம் செய்தவர்களுக்கும் நன்மையே செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் சான்றாண்மை பண்பிற்கு பயன்தான் என்ன? குறள் எண் 987, அதிகாரம் சான்றாண்மை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நிறைந்து வழிகாட்டு மொழியாக இருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழும் நேரம் இது. குமரி பண்பலை நூற்றாண்டில் ஆரம்பமாகின்றது பக்தி பாடல்களின் மலர் மாலையான பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் உமாரமணன் பாடிய பாடல்.

ஆறு மணி 28 நிமிடம். குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

6:36. குமரி பண்பில் 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி பாடல்களின் மலர் மாலையான பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிறைவாக நாகூர் E.M். ஹனிஃபா பாடிய பாடல்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினந்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலினுக்கு அளிக்கப்பட்ட விருந்து நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். சுவிட்சர்லாந்து நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முக்கிய துறைகளில் முதலீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக சாலைகள், ரயில்வே பாலங்கள், சுரங்கப்பாதைகள், கட்டுமானம் ஆகியவற்றில் அவை முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தூய்மை மற்றும் பசுமை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து கண்டறியலாம் என்றும் அவர் கூறினார். அறிவியல், தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, கலாச்சாரம், மக்களுக்கு இடையேயான தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையேயான நெருங்கிய ஒத்துழைப்பு இரு நாட்டு மக்களுக்கும் பெரும் பயனளிக்கும் என்று குடியரசுத் தலைவரும் சுவிட்சர்லாந்து அதிபரும் தெரிவித்தனர். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு

0: பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் உணவுத்துறை ஆணையர்களுக்கு அந்த ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. பால் மற்றும் பால் பொருட்கள், இனிப்பு, சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கலப்படம் செய்யப்பட்ட போலியான பாதுகாப்பற்ற உணவுகளின் விற்பனையை தடுக்க தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. உணவின் தரம் குறித்த பரிசோதனையை எளிதாக்க முக்கிய சந்தை பகுதிகளில் வாகனங்களில் பரிசோதனை மேற்கொள்வதற்கான வசதியை பயன்படுத்த வேண்டும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. தாராபுரம் தொகுதியில் மொத்தம் 320 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முன்னதாக அத்தொகுதியில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு, காகித தணிக்கை இயந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகள் சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குகள் அளிக்கப்பட்டு இயந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தாராபுரம் தொகுதியில் 223,306 வாக்காளர்கள் வாக்களிக்க 186 அமைவிடங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு பணியில் 1486 தேர்தல் பணியாளர்களும் 320 நுண்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் 3000-க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தம் 285 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோல் அத்தொகுதியிலும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னர் காலை 5:30 முதல் 6 மணி வரை அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாக்காளர்கள் சரிபார்க்க காகித தணிக்கை எந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவு பதிவான வாக்கு சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குப்பதிவுகள் அழிக்கப்பட்டு எந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு பணியில் 1368 தேர்தல் பணியாளர்களும் 342 நுண் பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மதுராந்தகம் தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
3: நம்ம தொகுதியில் பாத்தீங்கன்னா 167 லொகேஷன், ஒரு லொகேஷன்ஸ்க்கு ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சக்ஷம் ஆப்ல வந்து யாராவது பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கும் நம்ம கொடுப்போம். நம்ம தொகுதியில வந்து போஸ்டல் ஓட்டு வந்து மாற்றுத்திறனாளி 480 பேரும், 85 வயசு மேற்பட்டவங்க 450 பேரும், மொத்தம் 931 அவ்வளவு பேருக்கு நம்ம இஷ்யூ பண்ணோம். அதுல வந்து 893 ஓட்டு போல் ஆயிடுச்சு. அதை இல்லாம ஒரு 221 பேருக்கு வந்து இடிசின்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட். அவங்க என்னன்னா இங்க டியூட்டியில இருப்பாங்க, ஏதோ ஒரு போலிங் ஸ்டேஷன்ல அவங்க போயிட்டு வந்து இடிசி சர்டிபிகேட்டை காமிச்சு போடலாம். நம்ம பாதுகாப்புக்காக வந்து கிட்டத்தட்ட 2700 போலீஸ் பர்சனல் இன்க்ளூடிங் சிஏபி சென்ட்ரல் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் அவங்க ஒரு 480 பேர், அவங்களையும் சேர்த்து 2700 பேர் அந்த பணியில ஈடுபடும். அதே மாதிரி இப்போ வல்னரபிள் பூத் வந்து ஒரு 52 இருக்கு. நம்ம 285 போலிங் ஸ்டேஷனும் வெப் ஸ்ட்ரீமிங் பண்றோம். எல்லா இடத்துலயும் வந்து ஒரு மைக்ரோ அப்சர்வர், இந்த வல்னரபிள் இதுலலாம் ஒரு சிஏபிஎஃப் ஒருத்தர் இருப்பார்.
0: இந்த 2 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் செவிலியர்களை அழைத்து பேசாமல் அவர்களை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது சரியான அணுகுமுறை அல்ல என்று தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், தென்காசி உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் 3 இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் மத்திய

0: அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அஸ்ஸாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழாவையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் வைக்கோல் கழிவுகள் எரிக்கப்படுவதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 10ஆம் தேதியன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் தேனி மாவட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கிம்ப்டன் பாதிரியாரின் நினைவு நாளையொட்டி கிராம மக்கள் முளைப்பாறை எடுத்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த 24 நாட்களில் 1,37,00,000 ரூபாய் அளவிற்கு உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி பிற்பகல் 2:00 தொடங்குகிறது. அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:55.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை இருப்பதால் 2% வெளியீடை கொண்ட பாலித்தீன் கவர் பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெற உள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்களாகிய TPS 3, CR 1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகள் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பிலிருந்து விலக்கி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளியாகவோ அவர் தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக, கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அரசின் நலத்திட்டங்களான விவசாயிகளுக்கு உதவ பல முக்கியமான அரசு செயலிகளை உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் உழவர் செயலி. உழவர் செயலி என்பது விவசாயிகளுக்கான மானிய திட்டங்கள், இடுபொருட்களான உரங்கள் மற்றும் விதைகள் இருப்பு விகிதம், வானிலை அறிக்கை மற்றும் தினசரி சந்தை விலை ஆகியவற்றை இந்த செயலி மூலம் அறிந்து கொள்ளலாம். ஈ வாடகை செயலி. ஈ வாடகை செயலி என்பது உழவு இயந்திரங்கள், அறுவடை இயந்திரங்கள் போன்ற வேளாண் இயந்திரங்களை அரசு மற்றும் தனியார் மையங்களில் இருந்து விவசாயிகள் எளிதாக வாடகைக்கு முன்பதிவு செய்து கொள்ள இந்த செயலி பயன்படுத்தலாம். ஈனாம் செயலி. ஈனாம் செயலி என்பது விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் தொலைவில் இருந்தே ஏலம் எடுக்கவும், சந்தை வரத்து மற்றும் விலைகளை அறிந்து கொள்ளவும் இந்த செயலி உதவுகிறது. அக்ரி மார்க்கெட் செயலி. அக்ரி மார்க்கெட் செயலி என்பது சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள சந்தைகளில் பயிர்களின் விலைகளை அறிய GPS மூலம் உதவுகிறது. விவசாயிகள் தங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் 393 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. அதிக முறை தானம் செய்த இரத்த கொடையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக சேவை புரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்கள் விருது பெற விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நேற்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை, பட்டா பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளி நல உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் கோரி 393 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. 7 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்திடுமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பங்கேற்ற ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கில் நேற்று தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தை முன்னிட்டு அதிக முறை இரத்த தான முகாம்களை நடத்திய இரத்த தான முகாம் அமைப்பாளர்கள் மற்றும் கொடையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டு சான்றிதழ்களை

வழங்கினார். அப்போது பேசிய ஆட்சியர், மனித உயிர்களை காப்பதில் இரத்த தானம் மிக உன்னதமான பணியாகும். நாம் தருகின்ற ஒரு யூனிட் ரத்தம் ஆபத்தான நிலையில் இருக்கும் பல உயிர்களை காப்பாற்ற உதவுகிறது. மாவட்டத்தில் இரத்த தான விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொடர்ந்து பல்வேறு முகாம்களை ஒருங்கிணைத்து நடத்தி வரும் தன்னார்வ அமைப்பாளர்கள் மற்றும் கொடையாளர்களின் சேவை மிகவும் போற்றத்தக்கது என்று பாராட்டு தெரிவித்தார். வருகிற டிசம்பர் மாதம் மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மாநில அளவில் சிறப்பாக சேவை புரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. மாற்றுத்திறனாளிகளில் சிறந்த பணியாளர் அல்லது சுயதொழில் புரிபவர்களில் 10 பேருக்கும், சிறந்த சமூக பணியாளர், மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த தொண்டு நிறுவனம், மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய சிறந்த நிறுவனம், ஆரம்ப நிலை பயிற்சி மையங்களில் பயிலும் செவித்திறன் குறைவுடையோருக்கு கற்பிக்கும் சிறந்த ஆசிரியர், மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக பணியாற்றிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர், மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற கட்டமைப்புகளை ஏற்படுத்தியுள்ள தனியார் நிறுவனங்கள் ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இம்மாதம் 22 தேதிக்குள் இவ்விருது பெற விண்ணப்பிக்கலாம். https://awards.tn.gov.in எனும் இணையதளம் வழி மேலும் விவரங்களை அறிந்து விண்ணப்பித்து விருது பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்கரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:05.
3: முச்சத்தில் இன்று

0: இன்னும் எழும்பலியா? மணியத்துல இந்த பிள்ளைய பாரு, என்ன மாதிரி டிவியை பாத்துட்டு இருக்க? ஒரு ஹோம்ஒர்க் பண்ணலாம், இல்லன்னா அம்மாக்கு ஒத்தாசை பண்ணி கொடுக்கலாம். என்னம்மா படிக்கிறீங்க பள்ளியோடத்துல? இந்த பள்ளியோடத்துல எல்லாம் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்காங்களா எப்படி? ஏமா நீயாவது சொல்லி கொடுக்கண்டாமாமா, இந்த பிள்ளையில ஏதாவது வேலையை செய்யக்கோ, அந்த பயலை ஏதாவது படிக்க சொல்லலாம்.
1: இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல
0: தாய போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைய வளர்க்கறது நீதான்
1: போயிட்டு இருக்கு. ஏ தம்பி, அங்க என்னப்பா, எந்த நேரமும் வீட்டுல ஒரே பிரச்சனைகள் தானா?
0: ஓய் நீர் என்ன ஓய் சொல்லுரு, பிள்ளையில வீட்டுல ஒழுங்கா ஒழுக்கத்தோட வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காக சில புத்திமதிகளை சொல்லிட்டு இருக்கேன். இதோட திருத்ததுக்குள்ள என்ன பாடுபடும் தெரியுமா?
1: என்னப்பா என்ன பேசுற? ஏ உன்னுடைய பேச்சும் கூட பிள்ளைகிட்ட ஒழுக்க ரீதியா செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்காத.
0: ஓய் அப்படி என்ன பழக்கத்தை கண்டுபிடிச்சிரு சொல்லும் பாப்போம். ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு உண்டா? ஓய்
1: கெட்ட பழக்கம் இல்லாதது மட்டும் ஒழுக்க ரீதியா வளருது இல்லப்பா. நீ வந்த உடனே எனக்கிட்ட என்ன வார்த்தையை பயன்படுத்தின? ஓய்ன்னையா? ஓய்ன்னு சொன்னியா?
0: ஆமா. இதுல என்னென்ன இருக்கு? பேச்சு வழக்கு தானே?
1: இதே பேச்சு வழக்கு தான். பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பா அம்மா தான் முதல் ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல என்ன மாதிரியான பேச்சு நடைமுறையை கையாளுறோமோ அது அந்த பிள்ளைகளுக்கு அச்சாணி மாதிரி பதியும்னு சொல்றாங்க. ஓய் ஓய்ன்னு மரியாதை குறைவா பேசினா? என்னை வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே, டீ குடிக்கலான்னு இப்படி அமைதியா விருந்தோம்பல் அப்படிங்கிற தன்மையை முதன்மைப்படுத்தினா உன் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணுமா எப்படி?
0: இல்லே அப்போ சாதாரணமா நம்ம பேசக்கூடிய பேச்சும் நம்ம அடுத்தவங்களை எப்படி நடத்துறோம் அப்படிங்கறதும் ஒழுக்கம் என்னன்னு? ஏனே வந்த இடத்துல நீங்க என்ன குறவா பேசி இந்த பிள்ளைய சிரிக்குது? என்ன
1: சிரிக்கதானே செய்யும்? தம்பி ரெண்டு குழந்தைகளையும் இங்க கூப்பிடு, கூப்பிடுன்னு.
0: ஏய் இங்க வா. ஏவா பூரி எல்லாம் போட்டுட்டியா? அப்படி என்ன உருட்டிட்டு தான் இருக்கியா? ஏய் யாருமா வந்திருக்கா? அண்ணன் இல்லாம வந்திருக்காரு. நல்ல ஊதுன பூரியா ஒரு 15-20 போடு. ஏனே இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி ஒழுக்கம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களாம்னே.
1: ஏ முக்கா ரெண்டு பேரும் கேட்டுக்கிடுங்க. நீனும் கேட்டுக்கப்பா. பேச்சு அப்படிங்கறது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு கூட இந்த தகவல்களை கேட்டனா ஓரளவுக்கு உனக்கும் கூட புத்தியில உரைக்கமாயிருக்கும்.
0: ஏய் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்ல பெரியவரான எனக்கும் புத்தி சொல்லணும்ல நினைக்காரு.
1: ஏ முக்கா பசியோடி ஒருத்தர் இருக்காரு. மத்தியான வேளையில நீங்க டிஃபன் கொண்டு போறீங்க, மத்தியான ஷாப்

0: சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில. சிலர் சாப்பிடாம அப்படியே வெளியே போறாங்க அப்படின்னு சொன்னா கூப்பிட்டு எங்க கூட இருந்து சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுக்கணும். அக்கா தர்மம் செய்யறதும் கூட ஒரு விதத்துல ஒழுக்கத்தை புரிய வைக்கிற மாதிரி தான் நமக்கா இருக்கும்.
1: ஏ என் பிள்ளைங்க யாராவது ஏதாவது வாங்கிட்டு வந்தா ஒத்தையில இருந்து இல்ல ரெண்டு பேரும் தின்னுவாங்க, யாருக்குமே கொடுத்தது கிடையாது. ஆனா அண்ணன் இப்ப சொல்லக்கூடிய தகவல்களை எவ்வளவு கவனமா கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்.
0: தம்பி உனக்கும் கூட ஒரு புத்திமதி சொல்லுங்கப்பா, நம்ம சில செய்கைகளை செய்கிறத அந்த குழந்தைகள் பார்த்தது அப்படின்னு சொன்னா அப்படியே அதை நடைமுறைப்படுத்துறதுக்குள்ள எண்ணம் ஏற்படும்.
1: ஏனே அப்படி நான் என்னென்ன செய்யணும் சொல்லுங்க.
0: பொதுவா சொல்லுவாங்க உணவு உடை உறையிடம் முக்கியம் அப்படிம்பாங்க. ஆடைகள் வாங்க முடியாத நிலையில இருந்தா நம்மகிட்ட ஆடைகள் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா கூப்பிட்டு கொடுக்கல தப்பு இல்ல. தம்பி அந்த ஒரு நடைமுறைப்படுத்தல கையாள்வியா எப்படி?
1: ஏனே அப்போ இதுவும் கூட நல்லொழுக்கத்துக்கு உட்பட்டதானே?
0: ஆமாப்பா ஆமாப்பா. ஏ மக்கா பணம் அப்படிங்கறது சம்பாதிக்கிறது பின்னால பாத்துக்கலாம், ஒழுக்கமா நீங்க ஒரு இடத்துல திகழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா தலை நமர்ந்து போலாம. மக்கா அப்பாக்கு சில ஒத்தாசையை நீ பண்ணணுமக்கா. காலையில எந்திரிச்ச உடனே அப்பா பாரு 5:30 to 6 எந்திரிச்சு சில வேலைகளை செய்யறாங்க அப்படின்னா அப்பா கூப்பிடணும்னு பாக்க கூடாது மக்கா. ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே செய்து பழகிட்ட அப்படின்னா தொடர் பழக்கம் ஆயிரும். அந்த தொடர் பழக்கம் தான் ஒழுக்கத்துல முன்னோடியா திகழக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும்.
1: ஏனே இந்த பிள்ளைக்கு ஏதாவது
0: பெண் குழந்தைகள் அப்படிங்கறது வீட சுத்தமா வைக்கையில கவனமா இருக்கணும். யாராவது ஒருத்தர் திடீர்னு உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலையில நீ வந்து அந்த வாரியல எடுத்து வீட சுத்தப்படுத்தக்கூடிய நிலையில உன்னை பார்த்தன்னா ஏ அப்பா அப்பா அம்மாக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா அம்மாக்கா, என்ன அளவுல குழந்தைய வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல அவங்க வீட்டுல போய் அவங்க பிள்ளைகளை திருத்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேற்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேயர்களுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 7:10.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை வந்து ரொம்பவும் சூப்பர் ஆக்குறதுக்காக வந்து ஒரு ஸ்மார்ட்டான பையன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: சரி, இந்த ஸ்மார்ட் பையனோட பேர் என்ன?
3: ஷெர்வின் இன்ஃபன் பிரகாஷ்.
2: ஓ, இவ்ளோ பெரிய பேர் இல்லையா?
3: ஆமா.
2: சரி, இந்த பேர் யார் வச்சாங்க?
3: எங்க அம்மாவும் அப்பாயும்.
2: அவங்க பேர் என்ன?
3: அம்மா பேரு மனோஜ் மந்தாஜி, எங்க அப்பா பேரு சஜு பிரகாஷ்.
2: ஸ்கூல்ல பிள்ளைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
3: ஸ்டோரி, ரைம்ஸ், திருக்குறள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க.
2: அப்படியா? சரி, இப்போ நிகழ்ச்சியில வந்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு ரெடியா இருக்கீங்க?
3: சொற்பொழிவு.
2: ஓ, சொற்பொழிவு ஆற்றுனதை வந்து இங்க நீங்க சொல்ல போறீங்களா? சரி, எதை பத்தி பேசுனீங்கம்மா?
3: இயற்கையை வாழ்வாக்கும்.
2: பேசுங்க, கேட்கலாம்.
3: நான் இயற்கையை வாழ்வாக்கும் எனும் தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். இயற்கை என்பது நம்மில் சுற்றியுள்ள உலகம். இயற்கை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அக்காலத்தில் மனிதனின் வாழ்வுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இயற்கையிலிருந்து பெற்றுக்கொண்டான். பாறைகளிலும் மரப்பொந்துகளிலும் விலங்கோடு விலங்காய் வாழ்ந்தவரை மனிதன் பூமியை பாழ்படுத்தவில்லை. தனக்கென்று தனி தீர்க்கம் முற்படும் போதுதான் அவன் சிந்தனை தடமுறண்டது. மரங்கள் வீடுகளாயின, விலங்குகளின் தோல் அவன் நாடுகளாயின. அவன் வீடுகளை ஒப்பனை செய்வதற்காக வேட்டையாடி தொடங்கிவிட்டான். காடுகள் அழிய தொடங்கின. உலகில் உயிரினங்கள் நிலை பெற்று வாழ வானம், காற்று, நீர், நிலம், தீ போன்ற பஞ்சபூதங்களும் தேவை. ஆனால் மனிதனின் தவறான வாழ்க்கை முறையால் தன்னிலை மாறி இவ்வுலகம் அழிய தொடங்கியுள்ளது. தாயை பழித்தாலும் நீரை பழிக்காதே என்பர். ஆனால் பூமியின் உள்மட்ட நீர்நிலையமற்றி ஜீவநதிகள் சாயநதியாகி புதிது புதிதாக தோன்றும் நோய்களுக்கெல்லாம் நீரின் மேல் பழி போடும் சூழல் உருவாகிவிட்டது. கைப்பிடி மண்ணை அள்ளி அரைந்தால் ஆயிரக்கணக்கான மண்புழுக்கள் தவளை, சிலந்தி என சங்கீத மேடையாக இருந்த விவசாய நிலங்களெல்லாம் இன்று மருந்துகளால் நஞ்சாகிவிட்டது. அறிவியலின் வளர்ச்சி அதன் கழிவை காற்றில் கலந்து

0: வாயு மண்டலம் வரை விஷவாயுமாக மாற்றிவிட்டது. புவி வெப்பமடைவதால் கடல் மட்டம் உயர்ந்து பேரழிவை விரைவில் ஏற்படுத்தும். வனவிலங்குகள் இல்லை என்றால் வனம் எப்படி இருக்கும்? வனம் இல்லை என்றால் வானம் எப்படி பொழியும்? விசுமின் துளி இல்லை என்றால் பசும்புல் எப்படி வளரும்? மனிதன் என்ன செய்வான்? உலகில் உள்ள இயற்கை வளங்களை பாதுகாக்க பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980 தொடங்கப்பட்டது. ஜூலை 28 நாள் இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. செயற்கை அதிகரிக்க அதிகரிக்க மனிதன் பல்வேறு நோய்களை பெற்று வருகிறான். மாசுபாட்டை குறைக்க வேண்டுமென்றால் மரங்களை வளர்த்து பூமியை பசுமையாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் இயற்கையை பாதுகாத்து வருங்கால தலைமுறையினரை காப்பாற்ற முடியும். மரங்கள் நிறைந்த பசுமையான இயற்கையை உருவாக்கும்.
1: இயற்கையை பாதுகாப்போம், நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப உன்னதத்தை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து பேசுனீங்க. இது பேசினதால பிள்ளைக்கு எத்தனாவது பரிசு கிடைச்சது?
0: முதல் பரிசு
1: கிடைச்சதா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல்ல வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல என்னென்ன காம்படிஷன் எல்லாம் பிள்ளை வந்து கலந்துருக்கீங்க?
0: ஸ்பீச், சிங்கிங், டான்சிங் இந்த மாதிரி நிறைய சேர்ந்துருக்கேன்.
1: சரி, இந்த வாலு சுட்டி பையன் வந்து பெரிய பையனா வளர்ந்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆகணுமா? எதனால இந்த ஆசை வந்துச்சு?
0: ஃப்ரீயா மெடிசன் பண்ணும்.
1: அப்படியா, அதனால பிள்ளைக்கு இந்த ஆசை வந்துச்சா? நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேயத்தின் வழிகாட்டி போல என்றுமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை இது நம் குமரி பண்பலை நூற்று ஒன்று. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: ஆகாஷவாணி.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலினுடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, அணுசக்தி, உட்கட்டமைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை முன்னெடுத்துச் செல்வது குறித்து தாம் சுவிட்சர்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம், தூய்மை எரிசக்தி, விண்வெளி, யோகா, ஆயுர்வேதம் போன்ற துறைகளில் மேலும் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். உலகளாவிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இருவரும் தொடர்ந்து இணைந்து செயல்பட போவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் நியூயார்க்கில் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் முதலீடு செய்வது குறித்து அவர்களுடன் விவாதித்தார். சிகாகோவிலும் அமெரிக்க தொழில்துறை தலைவர்களை சந்தித்த திரு பியூஷ் கோயல் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு சுதந்திரமடைந்த பின்னர் முதன்முறையாக சர்வதேச சரக்கு கப்பல் போக்குவரத்து அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு நேற்று தொடங்கியது. திப்ருகரிலிருந்து மெத்தனால் ஏற்றப்பட்ட சரக்கு கப்பல் போக்குவரத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 80 ஆண்டுகளுக்கு

பிறகு பிரம்மபுத்திராவை சர்வதேச வர்த்தக பாதையாக மீண்டும் புத்துயிர் பெறச் செய்யும் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. இது வடகிழக்கு பகுதிகளுக்கு நேரடியான குறைந்த செலவிலான வர்த்தக வழித்தடத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் படிவம் 6 தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் சட்டவிரோதமாகவும் தன்னிச்சையாகவும் மாற்றியுள்ளார் என்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஆணையம், இந்த படிவம் 6 இணைக்கப்பட்டுள்ள உறுதிமொழியை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான உத்தரவு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆணையத்தின் ஒருமனதான ஒப்புதலுடன் பிறப்பிக்கப்பட்டது என்று அது கூறியுள்ளது. கடந்த மே

0: ஒருமனதான ஒப்புதலுடன் பிறப்பிக்கப்பட்டது என்று அது கூறியுள்ளது. கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை உறுதி செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அதில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், மேற்குவங்கத்தின் ரெஜிநகர், நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி போர் வாரிமில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, கோவா ஆளுநர் திரு அசோக் கஜபதி ராஜு ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியின்போது கோவா மாநில சட்டப்பேரவை கட்டிடத்தை நினைவுகூரும் சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு அஞ்சல் உரையும் வெளியிடப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் உள்ள லால்பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்த அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முரளி மனோகர் பாதக், இந்த பட்டமளிப்பு விழாவில் 1300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்களை பெற உள்ளதாக கூறினார். கல்வியில் சிறப்பிடம் பெற்ற 3 மாணவர்களுக்கு சங்கர்தயாள் சர்மா பதக்கங்களை குடியரசு துணைத் தலைவர் வழங்க உள்ளதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்தார். சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். வியட்நாமின் ஹானோயில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரஞ்சால் தீக்ஷித், சுமந்த் குப்தா, அக்ஷத் ஸ்ரீவத்சவா, அர்ணவ் ஷெஹ்ராவத் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர். ஹர்ஷில் அமித்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 3 இடத்தை பிடித்தது. இந்த வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் 64 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் பங்கேற்றனர். பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் நெல் அறுவடைக்கு பின்னர் வைக்கோல் கழிவுகளை எரிப்பதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அடுத்த மாதம் வரை அந்த மாநிலங்களில் உள்ள 34 மாவட்டங்களில் சிறப்பு பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தலைநகர் தில்லியில் நேற்று பல்வேறு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நேற்று நடைபெற்றது. ஜக்பூரா, அத்ரஷ் நகர், மதிப்பூர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட இடங்களில் இப்பணிகள் நடைபெற்றன. அப்பகுதிகளில் அடுத்த சிறப்பு முகாம் வரும் 11 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனிடையே நாளையும் நாளை மறுநாளும் தில்லியில் உள்ள அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இதர கல்வி நிறுவனங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும், கப்பல் ஊழியர்கள் சிலர் காயமடைந்ததாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. எனினும் கப்பலில் பயணம் செய்த இந்தியர்கள் 3 பேர் பாதுகாப்புடன் இருப்பதாக அந்த தூதரகம் கூறியுள்ளது. தூதரக அதிகாரிகள் அவர்களுடன் பேசியதாகவும், காயமடைந்த ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். சீர்திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக தடைப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு உறுப்பு நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஏற்படும் விளை

தொடர்புகள் குறித்தும் திரு அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். கேரளா கர்நாடகாவின் தெற்கு உட்பகுதி, மாஹே, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மேற்குவங்கத்தில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தலைநகர் தில்லியில் இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆர்க்டிக் ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. பின்லாந்தின் வான்சாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய், ஸ்ரீகாந்த், உன்னட்டி ஹூடா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அர்ஜென்டினா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இரு அணிகளுக்கும் இடையே 5 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி வரும் 9ஆம் தேதியும், 3வது போட்டி 11ஆம் தேதியும், 4வது போட்டி 14ஆம் தேதியும், 5வது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
0: மேலசூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்றிரவு 7:30 தீபாராதனை. சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்ட திருவட்டார், குலசேகரம், பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்களின் பகிரங்க ஏலம் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் இம்மாதம் 14 ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுடையோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக 50,000 ரூபாய்க்கான கேட்பு வரை ஓலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் கன்னியாகுமரி என்னும் பதவியில் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் விவரமறிய www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம் எனவும் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 500,000 ரூபாய் விருது தொகையும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுரையும் வழங்கப்படுகிறது. 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட

பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். விண்ணப்பத்தில் சுயவிவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடங்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 20 என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் திருநெல்வேலி வீட்டு வசதி பிரிவிற்குட்பட்ட கீழநத்தம் பகுதி 1, பாளை பகுதி 1 மற்றும் 2, தென்காசி வல்லன்குமாரன் விளை வி எம் சத்திரம் நிலை 2, குலவணிகர்புரம் TNUDP, சங்கரப்பேரி TNUDP, மீளவிட்டான் நாரணம்மாள்புரம் திட்டப்பகுதி 1 மற்றும் நாரணம்மாள்புரம் திட்டப்பகுதி 2 ஆகிய பகுதிகளில் காலியாக உள்ள 55 வணிக மனைகளுக்கு மின்னணு ஏலத்திற்கு இணையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு இம்மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. https://tnhb.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னா.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. இப்படி அமரும்
1: மன்னா, தங்களது முகம் ஏன் இப்படி அஷ்டகோணலாக மாறுகிறது? எதையோ பார்த்துத்தான் தங்களது முகம் மாறுகிறது.
2: மந்திரியாரி, இந்த அரண்மனை வைத்தியர் தரும் கசப்பு கஷாயத்தை குடித்தே என் நாக்கு மரத்து போய்விட்டது. உடம்பில் இருக்கிற வியாதிகளை குணப்படுத்த புதிதாக ஏதாவது ஈஸியான வழி இருக்கிறதா? இந்த கஷாயத்தை பார்த்தாலே என் முகம் மாறி விடுகிறது.
1: இப்போது மருத்துவ உலகமே ஏஐ மற்றும் ஜீன் தெரபி பக்கம் திரும்பி இருக்கிறது. அதுவும் இப்போ புதிதாக ஒரு மேஜிக் என்சைன் கண்டுபிடித்திருக்கிறார்கள். முக்கியமாக ஏஐ ஏஜென்டுடன் 21 ஏஐ ஏஜென்ட்களை இணைத்து தேட வைத்திருக்கிறார்கள். அவை டிஎன்ஏக்குள் பல நூற்றாண்டுகளாக ஒளிந்து கிடந்த யார் கண்களுக்கும் புலப்படாத ஒரு என்சைமை கண்டுபிடித்து இருக்கிறது.
2: என்னது, ஜீன் தெரபியா? அப்படி என்றால் மெடிக்கல் ஷாப்புக்கு ஏன் போக வேண்டும்? டெய்லர் கடைக்கு போய் 4 ஜீன்ஸ் பேண்ட்களை தைத்து போட்டால் வியாதி குணமாகி விடுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
1: ஐயோ ஐயோ மன்னா, அது நாம் அணியும் ஜீன்ஸ் இல்லை மன்னா, நமது உடம்பிற்குள் இருக்கிற பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய மரபணு, அந்த ஜீன். இப்போது ஏஐ மூலமாக ஒரு புது என்சைமை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை வைத்து உடம்பில் இருக்கிற பழுதான ஜீன்களை அப்படியே வெட்டி ஒட்டலாமாம்.
2: ஓஹோ, கத்தரிக்கோல் கம் எதுவும் இல்லாமல். சரி, அந்த புது என்சைமால் என் உடம்பிற்கு கிடைக்க போகிற முக்கிய பயன்கள் என்ன? சீக்கிரம் சொல்லும்.
1: பரம்பரை நோய்களுக்கு முற்றுப்புள்ளி, அதாவது நம் உடலில் தலைமுறை தலைமுறையாக வருகிற சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு போன்ற கொடுமையான நோய்களை இந்த என்சைம் அப்படியே வேரோடு அழித்துவிடும்.
2: அப்படி என்றால் இரண்டாவது பயன்?
1: டிசைனர் உடல் அமைப்பு மன்னா, அதாவது ஏ மூலமாக இந்த என்சைமை வைத்து பிறக்க போற குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று டிசைன் பண்ணலாமோ, அதாவது நல்ல புத்திசாலித்தனம், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாவற்றையும் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே செட் செய்து விடலாமா?
2: இது என்ன மந்திரியாரே, மாயாஜாலம் போல் இருக்கிறது. மூன்றாவது பயன் என்னவாக இருக்கும்?
1: வயதான செல்களை மீண்டும் புதுப்பித்து எப்பவுமே இளமையாக எனர்ஜியாக வைத்திருக்க இந்த என்சைம் உதவி செய்யுமாம்.
2: அடேங்கப்பா, இளமை திரும்புகிறதா? அப்படி என்றால் இந்த என்சைமை வைத்து எனது வயிற்றை சற்று குறைத்து சிக்ஸ் பேக் ஆக மாற்றி என்னை அப்படியே பாகுபலி போன்று மாற்றிவிட முடியுமா? மந்திரியாரே, நான் உணவு பிரியன் என்பதால் சில பொறாமைக்காரர்கள் அப்படி சொல்லி காட்டுகிறார்கள்.
1: ஓஹோ, உண்மையை கூறினால் உடனே பொறாமைக்காரர்கள் என்று பட்டம் கட்டி விடுவது.
2: சரி சரி, அதை விடும், விஷயத்துக்கு வாரும். மாற்ற முடியுமா முடியாதா?
1: தாராளமாக மாற்றலாம், ஆனால் அதற்கு முன்பு தங்களது மூளையில் இருக்கும் மந்த புத்தியை மாற்றி கொஞ்சம் அறிவை ஏற்றலாம் என்று ஏ

0: என்ன
1: கூறினீர்?
0: ஐயோ, நான் அப்படி கூறவில்லை மன்னா. அப்படி தங்களது செல்ல பிள்ளை ரோபோ தான் கூறியது.
1: அறிவு ரோபோவா? என் அறிவை ஆராய நீ யார்?
2: பாஸ் எல்லாம் தங்களது நன்மைக்காகத்தான் கூறினேன்.
1: உன்னை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். சரி, இவ்வளவு சொல்கிறாயே, இந்த ஜீன் தெரப்பியில் வேறு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கிறதா?
2: எஸ் பாஸ், இந்த ஜீன் தெரப்பி மூலமாக மற்றவர்களின் நல்ல குணங்களை கூட நாம் ஜீன் வழியாக எடுத்துக் கொள்ளலாம். இப்போது உங்களிடம் இருக்கும் கஞ்சத்தனமான ஜீனை மாற்றிவிட்டு தர்ம பிரபு ஜீனை பொருத்தலாம்.
1: அது சரிபட்டு வராது ரோபோ. அப்புறம் உனக்கும் மந்திரியாருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டியது வரும். அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். எனக்கு ஒரு சந்தேகம், இப்போது அதை தீர்த்து வை. இந்த ஜீன் தெரப்பி வந்தால் எல்லோரும் நோய் இல்லாமல் 100 வயது வரைக்கும் இளமையாக வாழ்வார்கள். அப்படிதானே?
0: ஆம் மன்னர் வேந்தே.
1: அப்படி என்றால் இந்த அரண்மனை வைத்தியருக்கு வேலை போய்விடுமே. அவர் என்ன செய்வார்?
0: கவலையை விடுங்கள் மன்னா, அவர்தான் இப்போது ஏஐ விட ஒருபடி மேலே போய் புதுசாக நெட்டிசன் தெரப்பி ஆரம்பித்திருக்கிறாரே.
1: அது என்ன நெட்டிசன் தெரப்பி?
0: தங்களது வியாதிகளுக்கு கசப்பான மருந்துகள் தருவதை நிறுத்திவிட்டு உங்கள் உடம்பில் இருக்கும் கொழுப்பை சோசியல் மீடியாவில் மீம்ஸ் போட்டு சிரிக்க வைத்து கரைக்க போகிறாரா?
1: என்ன, என்னை சிரிக்க வைத்து கொல்ல போகிறாரா அந்த வைத்தியர்? எங்கே எனது வாள்?
3: இன்றைய குறுஞ்செய்தி.

வழிகாட்டி போல என்றும் பயணிக்கும் இனிய பண்பலை. இது நம் குமரி பண்பலை நூற்று ஒன்று. நேரம் 7:35 நிமிடம். உயர்ந்த சிந்தனைகள் ஒருவனை உயரத்தை அடைய செய்யும், அதோடு சிறப்பான சிந்தனைகளை செயலாக்கம் செய்யும் போது அவன் உயர்ந்தவன் ஆகிறான். இந்த உலகில் சிறந்த வேலை என்று எதுவும் இல்லை. நாம் செய்யும் வேலையை நேசித்து ரசித்து சிறப்பாக செய்வதே சிறந்தது. வாழ்வில் 8 உயரம் என்றும் எதுவுமே இல்லை. நாம் இன்னும் அந்த உயரத்திற்கான ஏணியை முழுமையாக உருவாக்கவில்லை என்பதே உண்மை. சிறகை விரித்து பறந்தால் 8 உயரமும் எட்டக்கூடிய தூரமே. சிறகடித்து பறப்போம், உயரம் செல்வோம். வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனலை. இன்னைக்கும் உங்களுக்காக நம்ம தென்குமரி திணலையில சூப்பரான திரைப்பட பாடல்கள், முக்கியமா பொது அறிவு கேள்வி பதில், கூடவே தேதியும் செய்தியும் என பல தகவல்கள் காத்துட்டு இருக்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைய பொது அறிவு கேள்வி, மத்திய பணியாளர் தேர்வாணையம், யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மத்திய பணியாளர் தேர்வாணையம், இதோட முதல் தலைவர் யார்? மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் தலைவர் யார்? சுரா திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில் கார்த்திக் மற்றும் ரீதா பாடிய பாடல்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
1: நேரம் 7:42. குமரி பண்பலை 101.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நம்ம நிகழ்ச்சியில இனி இன்றைய பொதறிவு கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை கூட நினைவுபடுத்திடலாம். UPSC அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் தலைவர் யார்? இதற்கான சரியான பதில் சர் ராஸ் பார்க்கர். சர் ராஸ் பார்க்கர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி, இப்போ இந்த வருடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வந்து 100 ஆண்டுகளை வந்து நிறைவு செய்திருக்கு. 1926 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்தியாவின் முதல் அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து அமைக்கப்பட்டுச்சு. தற்போது 100 ஆண்டுகள் நிறைவையொட்டி 100 ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. 1935 இந்திய அரசு சட்டம் இதனை கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையமாக மறுசீரமைத்தது. அதுக்கப்புறமா 1950 இந்த ஒருங்கிணைந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமாக மாற்றப்பட்டது. இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி மற்றும் இந்திய வனப்பணி உள்ளிட்ட பணிகளுக்கான குடிமைப்பணி தேர்வுகளை UPSC வந்து நடத்தி வருது. இதோட முதல் தலைவரா பொறுப்பேற்றவங்க தான் சர் ராஸ் பார்க்கர்.

1926 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. நேர்களுக்காக இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. UPSC என்று சொல்லக்கூடிய மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் தலைவர் யார்? இதற்கான சரியான பதில் சர் ராஸ் பார்கர். நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேர்களே, இன்று காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் சுசீந்திரம் அக்கறை எல் கலைச்செல்வன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நேரம் 7:45. இனி கேட்கலாம்
1: தேதியும் சேதியும். இன்று அக்டோபர் மாதம் 6
2: இந்திய வானியலாளர் மேக்நாத் சாகா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆயிரத்தி 1893 இதே நாளில் பிறந்த மேக்நாத் சாகா அவர்கள் சாகா அயனியாக்க சமன்பாடு என்ற புகழ்பெற்ற சமன்பாட்டினை தருவித்த இந்திய வானியலாளர் ஆவார்.
2: இவர் தருவித்த இந்த சமன்பாடு விண்மீன்களின் புறநிலை மற்றும் வேதி இயல்புகளை பற்றி அறிய உதவுவதாகும்.
1: இந்தியாவின் அறிவியல் ஆராய்ச்சி துறையில் இவர் அமைத்த அடித்தளம் மிகவும் முக்கியமானதாகும்.
2: 1948 கொல்கத்தாவில் இவர் தொடங்கிய ஆராய்ச்சி நிறுவனம் இன்று அணுக்கரு இயற்பியலுக்கான சாகா நிறுவனம் என்னும் பெயரில் மிகச்சிறந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் நிலையமாக விளங்குகிறது.
1: தாமோதர் பள்ளத்தாக்கு, பக்ரானங்கள் மற்றும் ஹிராகுட் அணை திட்டங்களுக்கு இவர் செய்த கள ஆராய்ச்சிகள் தான் மிகவும் உதவின.
2: சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த கட்டிடக் கலைஞர் லீ கொபூசியே அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: கட்டிடக் கலைஞரும் எழுத்தாளரும் ஓவியருமான லீ கொபூசியே அவர்கள் 1887 இதே நாளில் பிறந்தவர் ஆவார்.
2: கட்டிடக் கலையில் நவீனத்துவம் குறித்த ஆய்வுகளுக்காக இவர் பெரிதும் அறியப்படுகிறார்.
1: இவர் வடிவமைத்த கட்டிடங்கள் இந்தியா, ரஷ்யா, மத்திய ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற உலகின் பல பகுதிகளிலும் உள்ளன.
2: உலகின் 3 7 17 இடங்களில் தனது புகழ்பெற்ற கட்டிடங்களை நிர்மாணித்துள்ள இவரது சில கட்டிடங்கள் யுனெஸ்கோ அமைப்பினால் உலக பாரம்பரிய இடமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளன.
1: கவிஞரும் பாடலாசிரியருமான புலமை பித்தன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.

0: 1935 ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த புலமை பித்தன் அவர்கள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி பின் திரைப்பட பாடலாசிரியராக தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் எழுந்துள்ளார்.
1: குடியிருந்த கோயில், அடிமை பெண், இதயக்கனி, முந்தானை முடிச்சு, நான் சிகப்பு மனிதன் உள்ளிட்ட பல திரைப்படங்களுக்கு பாடலாசிரியராக பணிபுரிந்த இவர் தமிழக அரசின் பெரியார் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார்.
0: தென்னிந்திய திரைப்பட நடிகை சுகுமாரி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1940 ஆம் ஆண்டு இதே நாளில் நாகர்கோவிலில் பிறந்த நடிகை சுகுமாரி அவர்கள் தனது 10வது வயதில் இருந்தே நடிக்க தொடங்கியவர் ஆவார்.
0: தமிழ், மலையாளம், தெலுங்கு என்று பல மொழிகளில் ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள இவர் பெரும்பாலும் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ்பெற்றமையால் மலையாள சினிமாவின் மனோரமா என்று அழைக்கப்பட்டார்.
1: இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதினை பெற்றுள்ள இவர் 2010

0: ஆண்டு நம்ம கிராமம் என்ற திரைப்படத்தில் நடித்தமைக்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதினையும் பெற்றுள்ளார்.
1: தேதியும் சேதியும்

0: கேட்டது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் விஜய் பிரகாஷ் கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய மாற்றம் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் விவேகா.
1: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
2: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
1: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
2: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
1: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
3: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
3: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
0: நேரம் 7:55. குமரி பண்பலை நூற்றாண்டில் வளம் வந்து கொண்டிருப்பது தென் குமரி தேனலை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன், ஸ்வேதா மோகன் மற்றும் சின்மயி பாடிய கோ திரைப்பட பாடல்.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பர்மலின் உடனான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்களை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் மூலம் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் சற்றுமுன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
0: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:02. தென்குமரித்தி நிலையில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விவரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 48 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 70 ரூபாய், கேரட் 65 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 90 ரூபாய்,

பதினைந்து ரூபாய், தடியங்காய் பதினெட்டு ரூபாய், மரவள்ளி நாற்பது ரூபாய், புளி நாற்பது ரூபாய், புடலை ஐம்பது ரூபாய், பீன்ஸ் 150 ரூபாய், சௌசௌ 48 ரூபாய், தட்டை பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 58 ரூபாய், எலுமிச்சை 160 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 58 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 56 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 100 ரூபாய், புதினா 90 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், காராவணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 200 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 55 ரூபாய், பச்சை மிளகாய் 90 ரூபாய். இனி பழங்களின் விலை விபரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 55 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விபரம் அறிந்தோம். இனி நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2600 ரூபாய். உள்ளூர் சந்தையில் அம்பை 16 நெல் ரகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1900 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விபரம். இன்று காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணை 19.35 அடி, பெருஞ்சாணி அணை 40.80 அடி, சிற்றாறு 1 3.84 அடி, சிற்றாறு 2 3.93 அடி, பொய்கை அணை 14.70 அடி, மாம்பழத்துறையாறு அணை 33.63 அடி. அணைகளின் நீர்மட்ட விபரம் அறிந்தோம். நேரம் 8:05 நிமிடம். தென்குமரி நிலையில் இனி கேட்கலாம் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எந்திரன் திரைப்பட பாடல்.

0: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358737358.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, DMARC, NFAC, ஸ்டெம் செல் ஆகிய

0: நேரம் பிற்பகல் 3:55 ஆக போகுது. இப்போ நம்ம கேள்விக்கான பதில சொல்ல நேர் வந்துட்டாங்க.
1: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், பேசுறேன்.
1: சொல்லுங்கய்யா. கல்லுக்கூட்டம்,
0: ஆஸ்ட்ரிச். ஓ, பறவை. ரெண்டு பறவைக்கான பதில சொல்றீங்க. ஆனா நல்ல முயற்சி ஐயா, இது பதில் இல்ல, நான் பதில சொல்லிடுறேன். சரியா? நன்றி, நன்றி. சோ நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஜெய்சல்மரில் சமீபத்தில் 2 அரிய பறவைகள் காட்டுக்குள் விடப்பட்டுள்ளன, அந்த பறவை எது? இதுதான் கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான பதில் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், அதாவது இந்திய காண மயில். இந்த பறவை இந்தியாவில் மிகவும் அரிதாகிவிட்ட ஒரு புல்வெளி பறவை. வாழ்விட இழப்பு, மின் கம்பிகளின் மோதுதல் போன்ற காரணங்களால் இதன் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இதை பாதுகாக்க ராஜஸ்தானில் பல ஆண்டுகளாக கன்சர்வேஷன் பிரீடிங் திட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது பாதுகாப்பான சூழலில் இந்த பறவைகளை இனப்பெருக்கம் செய்து வளர்த்து பின்னர் அவற்றை மீண்டும் இயற்கை சூழலுக்கு கொண்டு வருவது, அதுதான் கன்சர்வேஷன் பிரீடிங். அந்த முயற்சியின் அடுத்த கட்டமாக 2026 அக்டோபர் மாதம் 4 அதாவது 2 முன்னாடிதான் ஜெய்சல்மரில் டெசர்ட் நேஷனல் பார்க்கில் 2 ஆன் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட்ஸ் காட்டுக்குள் விடப்பட்டுள்ளன. இவை இயற்கையில் எப்படி வாழ்கின்றன என்பதை விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்காணிக்க உள்ளனர். சோ கேள்வியும் பதிலும் மறுபடியும், ஜெய்சல்மரில் சமீபத்தில் 2 அரிய பறவைகள் காட்டுக்குள் விடப்பட்டன, அந்த பறவை எது? கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், இந்திய காண மயில். சோ அடுத்த கேள்வியும் கேட்டிருந்தோம், அதுக்கு சொல்லலாம்.
1: நம்ம சொல்லிடுவோமா, இந்தியாவின் முதல் முழுமையான T2T டெரோமியர் டு டெரோமியர் மரபணுவை உருவாக்க இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் பயன்படுத்திய துவரை ரகம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கு பேர் வந்து ஆஷா. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து NIPR இதால வந்து இந்த முழுமையான T2T டெலோமியர் டு டெலோமியர் மரபணுவை உருவாக்க ஆஷா துவரை ரகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து 752.65 மில்லியன் டிஎன்ஏ பேஸ் பேர்ஸ், அப்புறம் அனைத்து 11 குரோமோசோம்களும் முழுமையா கண்டறியப்பட்டிருக்கு. இது உலக அளவுல துவரை பயிருக்கான முன்னணி மரபணு மாதிரியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த T2T டெலோமியர் டு டெலோமியர் மரபணு தொகுப்புல வந்து 36,557 மில்லியன் மரபணுக்களும் 48,008 மில்லியன் ஆர்என்ஏக்களும் இருக்கு. ஆஷா துவரை இனம் வந்து சிவப்பு பயிறு அல்லது அர்ஹர் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து ஒரு முக்கிய பயிர் வகை பயிராகும். இது வந்து பேசிய குடும்பத்தை வந்து பேபேசிய குடும்பத்தை சேர்ந்தது. அதிக மகசூல் தரக்கூடியது மற்றும் காலநிலையை தாங்கி வளரக்கூடிய துவரை இனங்கள்ல வந்து துவரை இனங்களோட வளர்ச்சிக்கு இந்த T2T மரபணு தொகுதி வந்து துணை புரியும். அதனாலதான் இது வந்து முதல் முழுமையான மரபணுவை உருவாக்க ஆஷா அப்படிங்கிற பயிரினத்தை, துவரை பயிரினத்தை வந்து இந்திய ஆராய்ச்சி நிலையம் வந்து வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. மீண்டும், இந்தியாவின் முதல் முழுமையான டெலோமியர் டு டெலோமியர் T2T மரபணுவை உருவாக்க இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் பயன்படுத்திய துவரை ரகம் எது? ஆஷா.

0: இருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
0: கூடவே 112 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது
3: தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
2: நிகழ்ச்சியில பங்கேற்று நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்பவே ஆர்வமா பங்கேற்று சரியான பதில்களை சொன்னாங்க, முயற்சி பண்ணாங்க. அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்,
3: நன்றிகள். இனி வருவது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய மொழிகள் அனைத்தும் நாட்டின் கலாச்சாரத்திற்கு வலு சேர்ப்பதாக உள்ளன என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 3 மணி நிலவரப்படி 70.31% வாக்குகளும் தாராபுரம் தொகுதியில் 68.08% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 68.91% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவைக்க அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5,000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு தர்மராஜ் தெரிவித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் 4:03.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்றைக்கு இடம்பெறுவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது பிரதமர் நரேந்திர மோடியால் 2016 தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டம் முதலில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதாகும். இந்த திட்டத்தின் பயன்கள் என்னவென்றால், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவது மற்றும் நாட்டில் சமையல் எரிவாயுவின் உலகளாவிய பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. எல்பிஜி இணைப்புகள் மற்றும் சுத்தமான சமையல் எரிபொருளானது சமைக்கும் நேரத்தையும் உழைப்பையும் குறைக்கும். பெரும்பாலான நேரங்களில்

சமையல் என்பது பெண்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்வதால் இது பெண்களுக்கான அதிகாரமளிப்பதற்கான ஒரு சிறந்த கருவியாகவும் இந்த திட்டம் இருக்கும். சமையல் எரிவாயு விநியோகச் சங்கிலியால் கிராமப்புற இளைஞர்களுக்கும் இந்த திட்டம் வேலைவாய்ப்பை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குகிறது. பிபிஎல் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு எல்பிஜி இணைப்புக்கும் குறைந்த அளவு நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதற்கான நிர்வாக செலவை அரசே ஏற்கிறது. இந்த மானியம் சிலிண்டர், பிரஷர் ரெகுலேட்டர், புக்லெட், சேஃப்டி ஹோஸ் மற்றும் இதர பொருத்துதல் கட்டணங்களுக்கான பாதுகாப்பு கட்டணத்திற்காக இந்த மானியம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் அடுப்புகளை வாங்குவதற்கு வட்டியில்லா கடன்களை வழங்குகின்றன. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது அனைத்து வகையான விநியோகஸ்தர்களின் கீழ் வரும் அனைத்து பிபிஎல் குடும்பங்களையும் உள்ளடக்கியது மற்றும் கள நிலவரத்திற்கு ஏற்ப பல்வேறு அளவு சிலிண்டர்களையும் விநியோகம் செய்கிறது. இத்திட்டத்தின் மூலம் அனைத்து மலைப்பகுதி மற்றும் மாநில மக்களுக்கும் கிடைக்கும். சமையல் நோக்கங்களுக்காக எல்பிஜி பெறுவதில் மக்கள் எதிர்கொள்ளும் பல சிரமங்களையும் இந்த திட்டம் நிவர்த்தி செய்கிறது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள்: பெண்களுக்கு அதிகாரமளித்து அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, சமைக்கும்போது தூய்மையற்ற புதைப்படிவ எரிபொருள் மற்றும் பிற எரிபொருளை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பிரச்சினைகளை குறைக்கிறது, சுவாச பிரச்சினைகளை ஏற்படுத்தும் எரிபொருளின் பயன்பாட்டிலிருந்து உட்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்துகிறது, அடுப்பு புகையால் ஏற்படும் சுற்றுச்சூழலின் தூய்மை சீரழிவை தடுக்கிறது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவிற்கு தகுதிகள்: விண்ணப்பதாரர் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், அவர் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும், மேலும் வீட்டில் வேறு எந்த எல்பிஜி இணைப்பும் வைத்திருக்க கூடாது. விண்ணப்பதாரரின் பெயர் SECC 2011 பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் பிபிஎல் தரவுத்தளத்தில் வழங்கப்பட்ட தகவலோடு பொருந்த வேண்டும். விண்ணப்பதாரர் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வேறு எந்த திட்டத்திலும் பதிவு செய்யக்கூடாது. இது தவிர விண்ணப்பதாரர் தனது பிபிஎல் நிலை, அடையாளம் போன்றவற்றை குறிக்கும் ஆவணங்களின் தொகுப்பையும் சமர்ப்பிக்க வேண்டும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று நீங்கள் கேட்டது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா சிற்றுரை.

வாய்ப்புகள் எல்லாருடைய கதவையும் தட்டும். ஆனா கதவு திறக்கும் தைரியம் உள்ளவர்கள் தான் அந்த வாய்ப்பை வெற்றியா மாற்றாங்க. வெற்றி பெற நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தணும். ஓகே தானே? குமரி பண்பலை நூற்றாண்டுல அழகான மாலையில இசை விருந்தாய் திரை இசை கேட்டு ரசிக்கலாமா நேர்களே? நிகழ்ச்சியின் தொடக்கமாக உழைத்து வாழ வேண்டும் படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில்

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வசந்தகால பறவைகள் படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல், பாடல் வரிகள் வாலே, இசை தேவா.

0: எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
1: வாள் எதற்கு?
0: போருக்கு.
1: போருக்கு செல்வது யார்?
0: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
1: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
0: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
0: இன்றைய குறுஞ்செய்தி.
2: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் தேனி வளர்ப்பு, திருவள்ளூர் மாவட்டம் மோகன்தாஸ் அவர்களுடன் நேர்முகம், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன கேட்கலாம்.

அழகான மாலையில் இசை விருந்தாய் திரை இசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியிலே ஒரு தாயின் சபதம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல், இசையும் எழுத்தும் டி ராஜேந்தர்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமா இது?
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவேறுவது குமரிப்பண் பலை 101 திர இசை. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. நேர்களை இப்பொழுது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 3 மணி நிலவரப்படி 70.31% வாக்குகளும் தாராபுரம் தொகுதியில் 68.08% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 68.91% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவேக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5,000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு தர்மராஜ் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. இதமான மாலையில் திரை சேமலர்களை மாலையாக்கி தருகிறோம். ரசிக்க தயாராக இருங்கள் நேர்களே. இது முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைப்பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கணவனை கண்கண்ட தெய்வம் படத்தில் ஏ ராமராவ் ஹேமந்த்குமார் இசையில் கோமா பாலசுப்ரமணியம் பாடல் பாடியவர் பி சுசிலா. உள்ளம் துள்ளி விளையாட உவகை நெஞ்சில் உறவாட மங்க இவள் சிந்தை மகிழ வந்த செய்தி என்னவோ

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி மூலம் இதுவரை 50

ஒலிச்சரம் நிகழ்ச்சியில் இனி மிஸ்யம்மா படத்தில் ஏ எம் ராஜா பி லீலா பாடிய பாடல், இசை ராஜேஸ்வர ராவ், பாடல் டி என் ராமையா தாஸ். நந்தகுமாரனின் சொந்தம் மங்கை ராதைக்கே வீசும் தென்றல், தேசம் மாறி போகலாம், நேசம் கொண்ட நெஞ்சின் பாசம் மாறி போகுமா?

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இதை காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசர

0: அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

நேரம் 5:11 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் இனி மெட்டி படத்திற்காக பிரம்மானந்தம் பாடிய பாடல். பாடல் வரிகள் கங்கை அமரன், இசை இளையராஜா. சந்த கவிதைகள் இவன் சொந்தம் சொல்லுதோ, மங்கை அவள் காதுகளில் சந்தன மலர்கள் அவள் முகத்தில்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

நேரம் 5:17. முலைச்சரம் நிகழ்ச்சியில் இனி வருவது மெல்ல பேசுங்கள் படத்தில் இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடல் வரிகள் கங்கை அமரன். உயிரோடு உயிராக கலந்த உணர்வுதான் அன்பு உறவின் அடித்தளமோ? அன்பை இவன் கண்டுகொண்டால் அதைவிட வேறென்ன வேண்டும்?

கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு, அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

நேரம் 5:23 குமரி பண்பலை 101 மூலச்சரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வருவது மீரா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆஷா போஸ்லே பாடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா. எழில் இறக்கை தனைவிரித்து மலர்களுக்கு முத்தமிட்டு மனதோடு காதல் கானம் பாடி மகிழ்ச்சியாய் பறக்கிறதோ வண்ணத்து பூச்சியாக வஞ்சி இவள் மனது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.

நேரம் 5:32. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. முனைச்சரமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை மலர்கள். நிகழ்ச்சியில் இனி இயற்கை படத்திற்காக வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை வித்யாசாகர், பாடியவர் சுஜாதா. பழைய குரல் நெஞ்சில் இசைமீட்ட புதிய குரல் வந்து கதவை தட்ட எந்த குரலுக்கு செவி சாய்க்க என ஏங்குதோ ஏந்தழை மனது.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

செல்ல குழந்தைகளை, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் உங்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம், கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், திருக்குறள் ஒப்புவிக்கலாம். இப்படி உங்களுடைய திறமைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் ஒப்புவிக்கலாம், நிகழ்ச்சியில் பேசலாம், சூப்பராக பாட்டு பாடலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் உங்களுக்கு தெரியும் தானே, இருந்தாலும் சொல்கிறோம். 2602402902727 இணைப்பு எண், 04652 அலைபேசி எண், 8903257039. இன்றிரவு 8:05 சந்திக்கலாம் பட்டாம்பூச்சிகளே உங்களை.

முலைச்சரம் நிகழ்ச்சியில் இனி இறுதி சுற்று படத்தில் தீப் பாடிய பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில் பாடல் விவேக். உயிர் நரம்பில் காதல் முடிச்சிட்டு கட்டிய பாலமோ, இறுதி வரை நான் இருப்பேன் என உறுதியாய் நிற்கும் பந்தம் இது.

நேரம் 5:43 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். உங்கள் அபிமான குமரிப்பான்பலை 101. இனி வருவது விஸ்வாசம் படத்திற்காக டிமான் இசையில் ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல். பாடல் வரிகள் விவேக். நேசத்தின் கரங்களை நீளம் மட்டும் விரித்து வாசப்பூக்களை என் வழியெங்கும் தூவி காணும் என் கனவினையெல்லாம் நிஜமாக்கி பாசத்தில் உயர்ந்து நிற்கிறாய் நீ வானாய்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: முலைச்சரம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது தக் லைஃப் படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சின்மை பாடிய பாடல். பாடலை இயற்றியவர் சிவானந்த்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி கொம்பு சிவி படத்திற்காக யுகபாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல். உன்னை பார்த்ததும் நான் பற்றி எறிகிறேனே, உன்னிடம் உள்ளது காந்த தீயா, எரிந்தாலும் உன்னையே நான் பற்றியும் கொள்கிறேனே.

இனி எல்லோ படத்திற்காக மோகன்ராஜன் பாடல் வரிகளுக்கு இசை ஆனந்த் காசிநாத், பாடியோர் ஆனந்த் காசிநாத், நம்ரதா. மனமென்னும் சிறகி விரித்து மண்ணுலகில் பரப்போமா, காற்றதனை கிழித்து நேற்றைய சோகம் தனை மறந்து மின்னில் சிறகு விரிப்போமா.

0: மலர்கள் இதுவரை கேட்டது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை மலர்ந்துள்ள திரை இசைப்பூக்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
2: நாகர்கோவில் மாநகராட்சி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 2026-2027 ஆண்டிற்கான சொத்து வரியினை 31/10/2026

0: நாட்குள் முழுமையாக செலுத்தி வரித்தொகையில் 5% முதல் அதிகபட்சமாக ₹5000 வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் கடை வாடகை ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை 7 தினங்களுக்குள் முழுமையாக செலுத்தி முறையான ரசீது பெற்றுக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட காலக்கெடுவிற்குள் நிலுவைத் தொகையினை செலுத்த தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, சீல் வைத்தல், ஜப்தி முதலிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே மாநகராட்சி கணினி வரி வசூல் மையங்கள் மூலமாகவும் இணையதள முகவரியான tnurbanepay.tn.gov.in குவிக் பேமெண்ட் வழியாகவும் tnurban இசேவை ஆண்ட்ராய்ட் ஆப் வழியாகவும் எளிய முறையில் வரி செலுத்தலாம். எனவே பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக செலுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
1: நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் தேனி வளர்ப்பு, திருவள்ளூர் மாவட்டம் மோகன்தாஸ் அவர்களுடன் நேர்முகம், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நிலை, 8:30 திரையிசை, 9:15 திரையிசை, 10:05 நிலாமுற்றம் நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை வெடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பத்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டாரச் செய்திகள், முற்றத்திலிருந்து இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியின் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரையிசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ், 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம், 10:30 திரைசை, 11:02 எக்ஸூர், தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க தலக்குளம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். 7:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Shagun Chopra. The Union Cabinet has approved the setting up of the Integrated Transport and Logistics Authority. Briefing the media in New Delhi today after the Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the authority will serve as the apex body for integrated transport and logistic planning in the country.
3: देश में जिस तरह से जीडीपी बढ़ रही है 7%, 8%,
4: एज द कंट्रीज जीडीपी इज ग्रोइंग एट अ रेट ऑफ अराउंड 7-8%, द डिमांड फॉर लॉजिस्टिक्स इज ऑल्सो कंटिन्यूसली इंक्रीजिंग. अ लार्ज नंबर ऑफ हाईवेज आर बीइंग कंस्ट्रक्टेड अक्रॉस द कंट्री अलॉन्ग विद न्यू रेलवे लाइन्स, वाटरवेज, पोर्ट्स एंड एयरपोर्ट्स. टू इंश्योर दैट ऑल दीज डेवलपमेंट्स आर प्लान इन एन इंटीग्रेटेड एंड यूनिफाइड मैनर, द प्राइम मिनिस्टर लॉन्च द पीएम गति शक्ति नेशनल मास्टर प्लान फ्यू इयर्स अगो. नाउ कीपिंग फ्यूचर रिक्वायरमेंट्स इन माइंड एंड इंटीग्रेटेड Transport and Logistics Authority will be established to study and plan all these aspects.
3: Ek integrated Transport and Logistics Authority ka nirman kiya jayega.
2: The government has also given nod to the establishment of 10,000 crore rupees.

www.govi.in என்ற இணையதளத்தில் மேலும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம், விண்ணப்பங்களையும் அனுப்பலாம் என கன்னியாகுமரி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. சிறப்பு நீதிமன்றத்தால் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்ட திருவட்டார், குலசேகரம், பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்களின் பகிரங்க ஏலம் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் இம்மாதம் 14 ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுடையோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக 50,000 ரூபாய்க்கான கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் கன்னியாகுமரி என்னும் பதவியில் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் விவரமறிய www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம் எனவும் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சமூக நீதிக்காக பாடுபட்டவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாய் விருது தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதி உரையும் வழங்கப்படுகிறது. 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதி உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். விண்ணப்பத்தில் சுயவிவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடங்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்காக விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 20 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு கடைகள் நடத்த கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வருகிற 18 தேதிக்கு முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இசேவை மையங்களில் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 18 தேதிக்கு பின்னர் இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.

இனி மெல்லிசை. மொத்த தொட்டிலில் என தொடங்கும் பாடல். பாடலை பாடியவர் எஸ். சித்ரா.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
4: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
3: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
4: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
3: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மாண்டி விளை.
5: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
6: B-Mark, M-Fac,
5: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
7: மெல்லிசையில் தொடர்ந்து புத்த முனையும் என தொடங்கும் பாடல், பாடலை பாடியவர் S. சித்ரா.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 83.86% வாக்குகளும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 78.53% பதிவாகியுள்ளன. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த நிதி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உற்பத்தி பிரிவுகளில் முதலீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் சேவை, தொழில்நுட்பம், புத்தாக்க துறைகளின் மேம்பாட்டிற்காக இந்த நிதி முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடுதல், கண்காணிப்பு மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒருங்கிணைந்த

0: ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த ஆணையம் தலைமையகமாக செயல்படும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7-8% வரை வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் போக்குவரத்து கட்டமைப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில் வழித்தடங்கள், நீர் வழித்தடங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான தேசிய போக்குவரத்து திட்ட அறிக்கையை இந்த ஆணையம் வடிவமைக்க உள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குஜராத் நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது நீர் மேலாண்மை திட்டங்கள் விளங்குவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியை தொடங்கி வைக்கிறார். அப்போது அவர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்டில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைப்பார் என்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நெஹி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 8.6 கோடி ரூபாய் செலவில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ரயில் நிலையத்தின் முகப்பு தோற்றம், வாகன நிறுத்துமிடம், நடைமேடை, மின்தூக்கி வசதி மற்றும் காத்திருப்பு அறைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விழுப்புரம் முதல் காட்பாடி வரையில் 4 சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 3 புதிய ரயில்வே மேம்பாலங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. தாராபுரம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 78.53% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததால் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பல்வேறு வாக்குச்சாவடியில் பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். தாராபுரம் தொகுதியில் 186 மையங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இடைத்தேர்தலில் 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டதால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 பேலட் யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. வாக்குச்சாவடிகளின் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட 3500 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட உள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று காலை 7 மணி அளவில் துவங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. மதுராந்தகம் தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ள தொகுதி என்பதால் பெண்கள் ஆர்வத்துடன் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்தனர். மேலும் இளைஞர்களை விட மூத்த குடிமக்கள் அதிகமானோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். வருகின்ற 9ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
0: புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 78.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில்

0: மன்னார் வளைகுடா முதல் மத்திய மகாராஷ்டிரா வரை தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்புபடியே இருக்கக்கூடும்.
1: துர்கா பூஜையையொட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி வரும் 13, 20, 27 தேதிகளில் தாம்பரம் முதல் சந்திரகாட்சி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து காலை மணி 10:15 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:30 சந்திரகாட்சியை சென்றடையும். சந்திரகாட்சியிலிருந்து வரும் 14, 21 மற்றும் 28 தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். சந்திரகாட்சியிலிருந்து இரவு மணி 9:30 புறப்படும் ரயில் நாள் காலை மணி 10:30 தாம்பரம் வந்தடையும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நவராத்திரி விற்பனை கண்காட்சி வரும் 15 தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் 50 அரங்குகள் உள்ளன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் தயாரித்துள்ள பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாவட்டச் செய்திகள். கிருஷ்ணகிரியில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சீர்வரிசைகளை மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பொற்பந்தல் ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு தகுதியுள்ள இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு நல்லசிவன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 ஆட்ட நிறை இறுதியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 4 இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 5 நிலவரப்படி 83.86% வாக்குகளும், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. திரை இசை. ஆனந்த பூங்காற்றிய படத்திற்காக தேவாவின் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல் வரிகள் வைரமுத்து.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைசையில் இனி ஒருவர் வாழும் ஆலயம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடல் பொன்னடியான்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.
3: திரைசையில் இனி ஒரு குடும்பத்தின் கதை. இந்த படத்திற்காக BS ஸ்ரீகா, KJ யேசுதாஸ் பாடிய பாடல், சங்கர் கணேஷ் இசையில் பாடல் பாலி.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நேர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை நேரம். இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ராஜசேகரன்.
2: விவசாயத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இந்த சூழலில் குறைந்த நீரை கொண்டு பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் அதிக மகசூலையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய அற்புத தொழில்நுட்பம் தான் சொட்டு நீர் பாசனம். மத்திய அரசின் பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா திட்டத்தின் மூலம் சொட்டு நீர் பாசனம் அமைக்க பெருமளவு மானிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறைந்த செலவு, குறைந்த உழைப்பு, ஆனால் நிறைந்த லாபம் தரும் இத்திட்டம் குறித்து விவசாயி தெரிவிக்கையில்,
3: வணக்கங்க, நான் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா பூசாரவட்டி கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சுருக்கேன். அதில் வந்து நான் சொட்டு நீர் பயன்படுத்தி நான் வந்து தக்காளி சாகுபடி செஞ்சுருக்கேன். இது எனக்கு நேர செலவு மிச்சமாகுது, உர செலவு எனக்கு ரொம்ப மிச்சமாக இருக்குது, தண்ணி வந்து குறிப்பிட்ட செலவு எனக்கு கம்மியாக பயிறதுனால எனக்கு தண்ணி செலவு மிச்சமாகுது. அதனால 100% மானியத்தில் நான் இந்த சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: அண்ணா வணிக உலகத்தில் அமைந்துள்ள கோவாடெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். நடப்பாண்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 122 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பாரம்பரிய பட்டு சேலைகள், ஆர்கானிக் புடவைகள், லினன் சட்டைகள் மற்றும் நவீன வடிவமைப்பு ஆடைகள் பெருமளவில் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. பொதுமக்கள் கோவாடெக்ஸ் ஆடைகளை www.coaptex.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் பெறலாம். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அனைவரும் பங்களிப்பு வழங்கி கோவாடெக்ஸ் ஆடைகளை வாங்கி ஆதரவளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி கேட்டுக்கொண்டார். பிற்படுத்த

0: பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த கல்லூரி மாணவர்கள் 2026-27 ஆண்டிற்கான பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை மாணவர்களுக்கு எந்தவித நிபந்தனையுமின்றி இக்கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். பாலிடெக்னிக், தொழிற்கல்வி, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு பயிலும் மாணவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 2,50,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். தகுதியுடைய மாணவர்கள் தங்கள் கல்லூரியின் ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் அக்டோபர் 21 விண்ணப்பித்து பயன்பெறலாம். தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரசவித்த 3,060 தாய்மார்களின் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் நிகழ்வை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தெருவுத்துறை அமைச்சர் விக்னேஷ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், அரசு மருத்துவமனைகளில் பிரசவிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் தாய்மாமன் சீர்வரிசையாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த June 22 to September 27 வரை அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் முக அடையாளம் மற்றும் கைரேகை சரிபார்ப்புக்கு பின் இந்த 1 கிராம் தங்க மோதிரங்கள் வழங்கப்படுகின்றன. தாய்மார்கள் அனைவரும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தரமான மருத்துவ சேவைகளை பெற்று பயனடையுமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் நடைபெற்ற போஷன் மா ஊட்டச்சத்து கண்காட்சியினை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பார்வையிட்டு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்கவும் நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளில் கண்காட்சியானது அமைக்கப்பட்டிருந்தது. தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு தோட்டநத்து ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி சிறப்பு பார்வையாளராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் 25 தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மைக்கான 4 வண்ண குப்பை தொட்டிகளையும் வழங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். மேலும் ஆட்சியர் தலைமையில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. சிறுமலைப்புதூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களுக்காக நடைபெற்ற இலவச சித்த மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டார். இம்முகாமில் 10 மேற்பட்ட சித்த மருத்துவர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகளையும் டெங்கு தடுப்பு நடவடிக்கையாக நிலவேம்பு குடிநீரையும் வழங்கினர். மேலும் ஆரோக்கிய உணவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சியும் அமைக்கப்பட்டிருந்தது. கடைக்கோடி பகுதியில் வாழும் பொதுமக்களும் இதுபோன்று நடைபெறும் மருத்துவ முகாமினை பயன்படுத்தி தங்களது உடல்நலனை பேணிக்காக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார்.
1: தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மருத்துவர்கள் சிறப்பாக செயல்பட்டு எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மருத்துவர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்று போற்றப்படுவதாக கூறிய அவர், மனிதாபிமான சேவைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மலைகள் சூழ்ந்த மாநிலங்களின் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவது சவாலாக உள்ளதாக அவர் கூறினார். மருத்துவர்களின் செயல்பாடுகள் மூலம் இந்த சவால்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் ஏராளமானோருக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார். சாமானியர்களும் கொடிய நோய்களுக்கான சிகிச்சையை பெற இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று

0: பதவியேற்றுள்ளனர். தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், புதிய நீதிபதிகள் சுனிதா அகர்வால், திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, அபரேஷ்குமார் சிங் ஆகியோருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுனிதா அகர்வாலும், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேவேந்திரகுமார் உபாத்யாயாவும் மற்றும் தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அபரேஷ்குமார் சிங்கும் பதவி வகித்திருந்தனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான கொலிஜியம் இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக கடந்த மாதம் 28ஆம் தேதி பரிந்துரை செய்திருந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கான தீர்மானம் மத்திய அமைச்சரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திரமோடி பதவியேற்றதாக தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளில் திரு நரேந்திரமோடி பொது வாழ்க்கையில் வரலாற்று சாதனைகள் படைத்து நமது ஜனநாயகத்தை முன்னெடுத்துச் சென்றதாக புகழாரம் சூட்டினார். குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குஜராத்தில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சித் திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கே முன்னுதாரணமாக இருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பிஜேபி சார்பில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பால், திரு வித்யாசாகர் சங்கர், திரு கோபிகிருஷ்ணா பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து 10 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலை.
2: குஜராத்தில் உள்ள நர்மதா நதிக்கரை அருகே சாதுபெட் என்ற இடத்தில் உலகிலேயே உயரமான ஒற்றுமையின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய தேசிய சேவையை பெருமைப்படுத்தும் விதமாக 182 மீட்டர் உயர சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி அன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த சிலையை திறந்து வைத்தார். குஜராத் மாநிலத்தின் 182 சட்டப்பேரவை தொகுதிகளின் அடையாளமாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சுதந்திர தேவியின் சிலையை காட்டிலும் உயரமாக சர்தார் பட்டேலின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 1000கணக்கான விவசாயிகள் பயன்படுத்திய இரும்பு கருவிகளை கொண்டு இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய ஒற்றுமையையும் சமுதாய பங்கேற்பையும் முக்கியப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிலை அமைக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். சாதாரண பழங்குடி மக்கள் வாழும் இந்த பகுதி உலகத்தரமான பெருமை கொண்ட சுற்றுலா தலமாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வனப்பகுதிகளின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த பகுதியில் வாழும் உள்ளூர் வாசிகளின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏக்தா நகரில் வாழும் ஆட்டோ ஓட்டுநரான தேவிகா பென் தத்வி சுற்றுலா தலத்தால் தமது வாழ்க்கை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.

0: ஐந்து சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதியிலும், மேற்குவங்கத்தின் ரஜிநகர், நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், அசாமின் நகாவன் மக்களவைத் தொகுதியிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிவடைந்தது. 6 மணிக்கு வாக்களிக்க வரிசையில் நின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் 9ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் உள்நாட்டிலேயே வடிவமைத்த ஹாப்ஸ் உயர்மேடை பறக்கவிடும் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய விமானப்படையின் விமான நிலைய ஆணையமும் ஒருங்கிணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சோதனையின் கடல் மட்டத்திலிருந்து 21 கிலோமீட்டர் உயரத்தில் ஹாப்ஸ் உயர்மேடை பறந்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த வெற்றிக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் பனாமா நாட்டின் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதில் பயணித்த 19 மாலுமிகளில் 17 பேர் இந்தியர்கள் என்று கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 11 இந்தியர்கள் உட்பட 12 மாலுமிகள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டு அதிகாரிகளின் உதவியுடன் காயமடைந்தவர்களை காஷப் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓமன் நாட்டின் உதவிக்கு இந்தியா அந்நாட்டிற்கு நன்றி தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீர்விணைப் பகுதியில் கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் துருவத்தில் ஐஸ் கியூப் நியூட்ரினோ கண்காணிப்பு மையம் அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்ததற்கு பிரான்சிஸ் ஹால்சனுக்கு இந்த பரிசு வழங்கப்படவுள்ளது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1.2 மில்லியன் டாலர் பரிசு தொகையாக வழங்கப்படவுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த கூட்டுப்படையின் கடற்படையினர் ஹோடிடாவில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ராணுவ தளவாடங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. சனா மற்றும் சாடாவில் உள்ள ஏவுகணை மையங்களை முற்றிலும் அழித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதனிடையே துபாத், அல் மந்தாப் நகரங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்திய தாக்குதலை முறியடித்ததாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 29 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்
3: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. ரப்பர் மரங்களில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும், இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். வாழை, மிளகு

கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். வெளியிடை கொண்ட பாலித்தீன் கவர்களை பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்பப்பூ சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான

0: கொம்பப்பூ சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களில் இருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்டகால நெல் ரகங்களாகிய டிபிஎஸ் 3 சிஆர் 1009 சப் 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளியிடம் கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். கைம்பெண், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக, கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, இந்தா புள்ள, நீ கேட்ட பிளவுஸ், நீ கேட்ட மாடல்லே, நீ சொன்ன டிசைன்லயே தச்சு கொண்டாந்துருக்கேன். போட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
5: பட்டக்கா கைவண்ணமாச்சே, எப்படி நல்லா இல்லாம போகும்? அதெல்லாம் சூப்பரா தான்க்கா இருக்கும்.
4: நீ சும்மா என்ன புகழாத, முதல்ல வாங்கி பாரு.
5: அக்கா, நீங்க தைக்கும் போதுதான் நான் வந்து பாத்தேனே, ரொம்பவே அருமையா வந்திருக்கு.
4: சரி புள்ள, அப்ப நான் வாரேன். உங்க மாமா வேற வயல்ல இருந்து வந்துருவாரு, அவருக்கு சாப்பாடு செய்யணும். அதோட மருதாணி வேற ஒரு சட்டைய தச்சு தர சொல்லி சொன்னா. நாளை கழிச்சு ஏதோ கல்யாணமா, இப்போ ஆரம்பிச்சாதான் நாளைக்கு கொடுக்க முடியும்.
5: பட்டக்கா எப்பவுமே பரபரன்னு இருக்கிற பட்டாம்பூச்சியா தான் இருக்கிறாங்க.
4: ஆமா ஆமா, சரி புள்ள, நான் வாரேன்.
5: அக்காக்கா ஒரு நிமிஷம் இருங்க.
4: என்ன புள்ள, எங்க போற?
5: இதோ

0: வாரே இருங்க.
1: எங்க போச்சு இந்த புள்ள?
0: அக்கா இந்தாங்க அக்கா.
1: என்ன புள்ள இது?
0: இது சுத்தமான தேனு. ஒரு 10 பாட்டில் அண்ணன் ஊர்ல இருந்து கொடுத்து அனுப்பினாரு.
1: அண்ணனுக்கு ஏது புள்ள தேன் பாட்டிலு? வெளியூருக்கு ஏதும் பயணம் போய் வாங்கிட்டு வந்தாரா என்ன?
0: அக்கா இது வாங்கலாம் இல்ல, அண்ணன் இப்போ தேனி வளர்ப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதுல உற்பத்தி செஞ்சதுதான் இந்த தேன்.
1: அட பரவாயில்லையே, அண்ணன் இயற்கை விவசாயத்தையும் பாத்துக்கிட்டு இப்ப தேனி வளர்ப்பும் செய்யறாரா?
0: ஆமாங்கா, நான் கூட அண்ணன் கிட்ட இத பத்தி கேட்டேன். விவரம் இருந்தா சொல்லுங்கன்னா நானும் முயற்சி பண்றேன்னு சொன்ன. அதுக்கு அண்ணன் ஒரு பதிவை எனக்கு அனுப்பினாரு.
1: அப்படியா முத்தழகு, என்ன பதிவது?
0: தேனி வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாகப்பூண்டி சி மோகன்தாஸ் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கம் தான் அது. நானும் இன்னும் கேக்கல.
1: அப்படின்னா இப்பவே அதை வை முத்தழகு, நாம சேர்ந்தே கேப்போம்.
2: எவ்வளவு காலமா இந்த தேனி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கிறீங்க? ஏன் இதுல முத முதல்ல இறங்கினீங்க?
3: ஐயா நான் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்தேன். இந்த 12 ஆண்டுகளில் வெளிநாட்டில் வேலை பார்த்ததில் நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. அந்த வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கே வந்துடலாம், நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இருப்பினால் வந்தேங்க. இயற்கை விவசாயத்தில் உள்ளே நுழைஞ்சப்போ நாம் நம்ம உடம்புக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் உற்பத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் முத முதல்ல இறங்கணும். பூர்வீக சொத்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது. அந்த 5 ஏக்கரில் முதல்ல ஆரம்பித்தோம். இந்த 5 ஏக்கரில் ஆரம்பித்தப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டேங்கய்யா. அதில் நான் என்னுடைய உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் நான் ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைய ஆரம்பிச்சிது. அப்போ தான் நான் ரியலைஸ் ஆனேன், இது நமக்கு மட்டும் நிப்பாட்டக்கூடாது, நாட்டில் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என் மூலியமாக அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்ட்டு இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு வாண்டட் இருக்குது, நிறைய பேர் எனக்கு பாராட்டுகளும் தெரிவித்தாங்க, அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஆர்வம் இருக்குது, அது இயற்கை பொருட்களை வாங்கிறதுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஒரு நோய்பட்ட ஒரு உடலோடு சேர்ந்து வாழ்ந்துகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு பொருட்களாக நம்ம ஈடுபடும் போது முதல்ல வந்து இந்த தேனியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். தேனீக்கள் ஏன் முக்கியமாக நம்ம பிளான் பண்ணி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தேனீக்கள் மகரந்த சேர்க்கை உண்டாக்குது. மகரந்த சேர்க்கை இல்லைன்னாக்கா நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. இயற்கை விவசாயத்தில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்பு, அதனால தான் அதில் ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு 10 பெட்டி வாங்கினோம். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் திரூர் அப்படின்ற ஒரு ஊரில் தமிழ்நாடு அறிவியல் நிலையம் அவங்க தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கு
2: வேளாண் அறிவியல்,
3: ஆமாம் அதில் தான் கூப்பிட்டாங்க. அதில் தான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 2022 நம்ம இதில் கலந்துக்கிட்டோம். அது மூலிமா ஒரு சின்ன ஒரு கான்டாக்ட் கிடச்சி அங்கே உங்ககிட்ட ஒரு 10 பெட்டி வாங்கினோம். அதிலிருந்து கற்றுக்கிட்டு அந்த 10 பெட்டியை இன்றைக்கி இந்த 5 ஆண்டுகளில் 300 பெட்டியாக மாற்றிருக்கோம். இந்த 300 பெட்டியிலிருந்து பெட்டிக்கு 1 கிலோ விதமாக ஒரு 3 மாதத்துக்கு 1 முறை 300 கிலோ தேன் வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம். இந்தியா முழுவதும் நமக்கு டெலிவரி அமைச்சிட்ருக்கிறோம், கஸ்டமர் இருக்காங்க. கடந்த ஓராண்டுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இயற்கை விவசாயிகளுக்காக ஒரு இயற்கை வேளாண் சந்தையை உருவாக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம உழவர் சந்தையில் திருவள்ளூரில் அது ஆரம்பித்து வச்சார். நமக்கும் அதில் ஒரு அங்கமாக இணைச்சிக்கிட்டோம். கடந்த 18 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து நாம் கடை அமைச்சு எந்த ஒரு புரோக்கர் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம்.
2: தேன்
3: நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம தோட்டத்தில் வளர்கிற எல்லா பொருட்கள், வாழைப்பழம், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், கடலை பருப்பு, எள்ளு எண்ணெய் பார்த்திங்கன்னா, ஊறுகாய் வகைகள் பண்ணுறோம். அதே மாதிரி சப்போட்டா, நம்மக்கிட்ட சப்போட்டா மரம் இருக்குது, அது ஒரு 800 கிலோ வருது, அது கொண்டு வரோம். அதே மாதிரி செம்பருத்தி வச்சுருக்கோம், அதை கொண்டு வந்து தேநீருக்காக கொடுத்துட்ருக்குறோம். இந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்க, அதை வந்து தேநீருக்காக கொடுத்துட்ருக்குறோம். முக்கியமான விஷயம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் திப்பிலி மிளகு இது ரெண்டும் வளையிறது வளையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அதை வளைய வச்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் அதை வளைய வச்சு சாதனை பண்ணியிருக்கோம். திருவூரில் இருக்கிற அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லோரும் நம்ம தோட்டத்தை வந்து பார்த்துருக்குறாங்க, நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதையும் கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்குறோம். வெற்றிலை விவசாயம் பண்ணி அதையும் கொண்டு வந்து

0: விற்பனை செஞ்சிட்ருக்கிறோம். வாழையில் அட்வான்டேஜாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம 5 வகையான வாழை வந்து இப்போது பிளான் பண்ணி இயற்கை விவசாயத்தில் விளைய வச்சு இப்போது கொண்டு வந்துட்ருக்கோம்.
1: மோகன்தாஸ் ஐயாவை வந்து தேனி வளர்ப்பாளர்னு சொல்ல முடியாது.
0: இல்லைங்க, என்னுடைய ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ அதை வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணி செய்யணும்னு தான் ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பித்தப்போ தான் எல்லாருக்குமே இது எல்லா விதமான பொருட்களும் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இப்போது நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு 60 ஏக்கர் நிலம் வந்து இப்போது லீஸுக்கு எடுத்து
1: 60
0: ஏக்கர் அங்கே வந்து பலவிதமான மரங்கள், பழ வகைகள் அந்த மாதிரிலாம் வச்சு அதையும் பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே ஒரு 40 மாடு இருக்குது, அதில் நெய் உற்பத்தியும் பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கு வந்து முக்கியம் வந்து திருவள்ளூர் மக்களுக்கு இயற்கையான பொருள், நல்ல பொருள் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இறங்கி இப்போது வேலை செஞ்சிட்ருக்குறோம். தேன்லேயும் நல்ல ஒரு நமக்கு சப்போர்ட் இருக்குது. அரசாங்கத்து மூலியமாகவும் நமக்கு நிறைய பேர் நமக்கு பெட்டிக்கு ட்ரைனிங்க்கு வாங்கி நமக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பயிற்சியும் வளர்ச்சிட்ருக்குறோம். நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது.
1: தேனி வளர்ப்புக்கு பயிற்சி கொடுக்குறீங்க?
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
1: ஒரு கிலோ தேன் என்ன ரேட்டுங்க
0: ஐயா? நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து இந்த தேனி சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் வியாபாரமாக கொண்டு போயிட்டாங்க. உண்மையாக சொல்லணுன்னா கலப்படம்,
1: வெள்ளைப்பாகு இருக்கும்,
0: வெள்ளைப்பாகு சர்க்கரை ரெண்டுமே போடாமல் கூட வெறும் ஒரு 2-3 லிக்யூடை மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுத்து தேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னுடைய பாலிசி எப்படின்னாக்கா, நம்ம பண்ணை அமைச்சிருக்கிற இடம் வந்து ஆர்கேபேட்டையில் அம்மையார் குப்பம்ன்ற ஒரு வில்லேஜில் பண்ணை அமைச்சிருக்கோம். அவங்க தான் நம்மளுடைய லீஸுக்கு எடுத்த ஒரு 60 ஏக்கர் நிலம் இருக்குது,
1: அதில் தான் தேனி வளர்க்குறீங்க?
0: வளர்க்குறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பள்ளிப்பட்டு 45 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபாரஸ்ட்டு, அந்த ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்த மாதிரி நம்ம பண்ணை இருக்கிறதுனால நாம் தேவையில்லாத ஒரு இன்க்ரீடியன்ஸு, ஃப்ளேவர்ஸு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இயற்கையோடு சேர்ந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். 15 நாளில் 10 கிலோ தேன் எடுப்பேன், 1 மாதத்தில் 1000 டன் டேன் எடுப்பேன் அந்த மாதிரிலாம் சாத்தியமே கிடையாது. நம்மக்கிட்ட வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை 1 கிலோவே வரும்.
1: எத்தனை புட்டியிலேருந்து?
0: ஒரு பெட்டியிலேருந்து 1 கிலோ.
1: ஒரு பெட்டியிலேருந்து 1 கிலோ தேன்
0: 3 மாதத்தில்
1: தான் கிடைக்கும்.
0: 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு பெட்டி வந்து பிரிக்கிறதுனால அதுலேருந்து ஒரு இதர வருமானம் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 600 ரூபாய்க்கு டெலிவரியோடு சேர்ந்து கொடுத்துட்ருக்குறோம்.
1: 1 கிலோ தேன்
0: அவரேஜான பைசு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொருள் வந்து ஏழை மக்களும் வாங்கி சாப்பிட்ணும், பணக்காரங்களும் வாங்கி சாப்பிட்ணும், நடுத்தர மக்களும் வாங்கி சாப்பிட்ணும். ஐயோ அவர் வந்து விலை அதிகமாக விற்கிறாரு, நம்ம வாங்க முடியலையே, ஆனால் பொருள் நல்ல பொருளாச்சேன்ற ஒரு எண்ணம் வந்து யாருக்கும் வரக்கூடாது. அதனால் நடுத்தரமான ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை நம்ம விற்பனை பண்ணிட்டு வரோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், பிளாஸ்டிக்கே அவாய்ட் பண்ணுறதும்.
1: ஏன்?
0: ஏன்னாக்கா பிளாஸ்டிக் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாளடைவில் வந்து இது வந்து நம்ம உணவுப் பொருள். ஒரு ரெண்டு மாதம் மேக்ஸிமம் ஒரு மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு வரைக்கும் தான் தாங்கும். ஆனால் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லான்னு வச்சுருப்பாங்க. குழந்தைக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் வச்சு கொடுக்கலான்னு ஒரு யோசனையில் இருப்பாங்க. அது வந்து சீக்கிரமாக வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டென்ட் பிபின்னு சொல்லுவாங்க, அது கண்டென்ட் வந்து மெல்ட் ஆகி நம்ம தேனோட கலக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுன்ட்டு கண்ணாடி குடிவில் தான் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி அதுக்கு சேஃப்டியாக போகணுன்றதுக்காக நிறைய சேஃப்டி ஐட்டம்லாம் பண்ணி பேக் பண்ணி தான் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேர் கஸ்டமருக்கு நான் டேரெக்டாகவே கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் ஆர்டர் போட்டாங்கன்னா டேரெக்டாக போனால் போகுது, பஸ் வேறு நமக்கு டேரெக்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு திருவள்ளூருக்கு பார்த்திங்கன்னா 80-90 கிலோமீட்டர் இருக்குது, பஸ் பிடிச்சி வந்து நேரிலே கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படக்கூடாது, நாளைக்கு பாட்டில் உடஞ்சி போச்சு, நான் கொடுத்த காசு வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகக்கூடாதுன்ட்டு நானும் வந்து நேரில் பார்க்கணும் அந்த கஸ்டமர் எப்படி இருக்காரு, என்ன அவருக்கு வேறு ஏதாவது தேவையா அப்படின்ற தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறேன். அதுவும் அந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களும் ஒரு ஹாப்பியான ஒரு இது பண்ணுறாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது.
1: மோகன்தாஸ் ஐயாவுடைய தேன் வந்து தரமானது தாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்
0: ஐயா? நான் வந்து நம்ம அரசாங்கத்தில் டெஸ்டிங்க்கு கொடுத்துருக்குறேன். இன்னொன்று இப்போ அக்மார்க்குக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்.
1: அக்மார்க் அப்ளை பண்ணியிருக்கேன்,
0: அது வந்துடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்திய தேனி ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம மெம்பராக இணைச்சிருக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது நம்மக்கிட்ட, ஜிஎஸ்டி இருக்குது, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எஃப்எஸ்எஸ்ஐ நாமினேஷன் பிரகாரம் அந்த இன்ஜெக்ஷன், மெடிசன் அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்ருக்குறோம். நம்மக்கிட்ட மிஷினரி வந்து பார்த்தா எதுவும் கிடையாது. நம்ம ஒன்றே ஒன்று அறுவடை பண்ணுறக்கூடிய இயந்திரமும் வடக்கட்டி இந்த ஃபில்டர்னு சொல்லுவாங்க, இது மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ராசஸிங் யூனிட் கிடையாது. இயற்கையான பொருள் அதில் என்ன வருதோ அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம இருக்கோம். எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் இருக்குது நம்மகிட்ட. இப்போ எவ்ரி 4 மந்த் ஒரு வாட்டி நம்ம டெஸ்டிங்கு கொடுத்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி சம்பவிச்சிருந்தால்
1: உங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், மோகன்தாஸ் ஐயாவை நம்புகிறோம். ஆனாலும் வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வரார்,
0: ஆமாம்,
1: உங்கள் தேனை வாங்குறார், அவர் வந்து உங்களுடைய தேன் சுத்தமான தேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பரிசோதனை லோக்கலாக பண்ணி பார்க்க

0: பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? முடியும்,
1: கண்டிப்பாக இருக்குங்க. இதில் நிறைய பரிசோதனையை வந்து ஒரு கன்சூமர் வந்து டைரெக்டாக வந்து ஒரு பரிசோதனை பண்ணுறதுக்கு நிறைய பரிசோதனை இருக்குது. இதில் வந்து ஒரு பேப்பர் மேலே போட்டு காமிப்பாங்க, கீழே ட்ராப் ஆகக்கூடாதுன்னு வாங்க, நாய்க்கு ஊற்றுவாங்க, நாய் குடிக்கக்கூடாதுன்னு வாங்க, நெருப்பு வச்சு பார்ப்பாங்க, நெருப்பு எரியக்கூடாதுன்னு வாங்க, அதுக்கப்புறம் நிறைய இதுவும் வச்சுக்கங்களேன். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, குழந்தையிலேருந்து இருக்குது, நான் டெய்லி அதை ஆர்வாஷ் பண்ணக்குள்ள நான் கூட கூட்டிகிட்டு போகிறேன், அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. நாய் சாப்பிடுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா இது வந்து ஜீனி தண்ணி, இது எறும்பு சாப்பிடுதுன்னு வாங்க. தேனி வளர்ப்பில் முதல் எதிரியே எறும்பு தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை மரத்தில் ஒரு வாழைப்பூ இருக்குதுன்னு வச்சிங்க, அந்த வாழைப்பூவில் எறும்பும் இருக்கும் தேனியும் இருக்கும். ஏன் எறும்பு அங்கே போச்சு? வாழைக்காய் சாப்பிட போல இல்லை, எறும்பு வந்து வாழைக்காய் சாப்பிடாது. அப்போ ஏன் வாழைக்காயில் எறும்பு இருக்குது? ஏன்னா அந்த மகரந்தத்தில் இருக்கிற அந்த தேனை சாப்பிட்றதுக்கு தான் அந்த எறும்பு அங்கே போகுது. அப்போது அதையும் சாப்பிட்ட எறும்பு தேனி பெட்டிக்கும் வரும். அதுதான் முதல் எதிரியே வந்து எறும்பு தான், எங்களுக்கு சவாலாக இருக்கிறதே எறும்பு தான். அப்போ தேனை வந்து எறும்பும் சாப்பிடும், ஏன்னா இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள். அதனால் தேன் வந்து கண்டிப்பாக எறும்பு சாப்பிடும். அந்த பரிசோதனையெல்லாம் வந்து பார்த்துட்டு தேன் எறும்பு சாப்பிட்டு உங்களுக்கு போலி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் ஒரே ஒரு பரிசோதனை, ஒன்று லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், ரெண்டாவது நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சில்வர் தட்டில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு தேனை சென்டராக ஊற்றிட்டு அந்த சில்வர் பத்திரத்தை லேசாக ஆட்டினீங்கன்னா தேன் கூடில் இருக்கிற அந்த டைமண்ட் ஷேப்பு வந்து இந்த ஒரிஜினல் தேனில் வந்து அப்படியே உருவாகும். இது டூப்ளிகேட் தேனில் இந்த சக்கரை தண்ணி கொடுக்குறதுலலாம் உருவாகாது, நேச்சுரலாக இயற்கையாக வர தேனில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் முதல்ல இருக்கிற ஒரு டெஸ்டிங் பர்பஸ்.
0: ஒரு 300 தேனி பெட்டிகள் வச்சுருக்கிறதா சொல்கிறீங்க, இவ்வளவு தேனி பெட்டிகளுக்கும் அங்கங்கே பூக்கள் இருந்தால் தானே நமக்கு தேன் கிடைக்கும்?
1: கண்டிப்பாக இருக்குங்க. ஏன் நாங்கள் அதுக்கு மாதிரி தான் இயற்கை விவசாயிகளை இப்போ தென்னந்தோப்பில் கொண்டு போய் வைக்கிறோம், வாழைத்தோப்பில் கொண்டு போய் வைக்கிறோம். நான் சொன்ன மாதிரி என்னுடைய பண்ணை வந்து 60 ஏக்கர். 60 ஏக்கர் வந்து நாங்கள் மற்ற பயிர் வகைகள் எதுவும் பண்ணல, எல்லாமே மர வகைகள், காய்கறிகள், மாதிரி பழங்கள் தான். அப்போது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி அங்கே மரங்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் வந்து எங்களுக்கு 40 கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது, அதனால் எங்களுக்கு அந்த ஒரு இடையூறு இல்லை.
0: அது ஒரு அனுகூலம் உங்களுக்கு?
1: ஆமாம், அது உண்மையாலவே சொல்லணும்னா இயற்கை அதுக்கு ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது. நான் நிறைய தேன் பண்ணை வச்சுருக்கவங்களெல்லாம் போய் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல ஒரு 10 தென்னை மரம் தான் இருக்கும், அங்கே ஒரு 40 பெட்டி வச்சுருவாங்க. நான் நல்லா தேன் எடுக்கிறேன், நல்லா வியாபாரம் நடக்குதுன்னு வாங்க. ஒரு ஒரு ஒரு 10 ஏக்கரில் மாமரம் இருக்கும், மாமரத்து ஃபுல்லாக வந்து தேன் பெட்டி வச்சுருப்பாங்க, நான் நல்லா வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அதில் ஒரு விஷயம் எனக்கு புரியல, மாமரம் வந்து வருஷத்துக்கு 2 முறை தான் பூக்கும், 1 முறை நல்ல ஒரு ஈல்டு, அந்த ஒரு மாதம் பூ இருக்கும், ரெண்டாவது கார்காயின்னு சொல்லுவாங்க, அது வந்து சிம்மா கொஞ்சமாக காய்க்கும். இது எப்படி சாத்தியமாகுதுன்னு நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், நானும் யோசனை பண்ணுவேன்.
0: ஒரு பெட்டியில் தேனீக்கள், அந்த ராணி தேனி, வேலைக்கார தேனி, இப்படி பல்வேறு வகையான தேனீக்களை உண்டி விடுறீங்க, அந்த ஈக்கள் நமக்கு எங்கே கிடைக்கும்? ஒன்று, இந்த ஒரு பெட்டியில் வச்ச இந்த தேனீக்கள் வந்து எவ்வளவு காலம் அதிலே இருக்கும், தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், நமக்கு 3 மாதத்துக்கு 1 முறை அதில் தேன் கிடைக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ எப்போ இந்த பெட்டிகளெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க?
1: ஐயா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜனவரியிலேருந்து டிசம்பர் ஒரு ஆண்டு, இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் வந்து தேன் கண்டினியூஸாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஜனவரிலையும் தேன் எடுக்கலாம், பிப்ரவரிலையும் தேன் எடுக்கலாம், மார்ச்லேயும் தேன் எடுக்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வறட்சி, இந்த டைமில் தேன் எடுக்க முடியாது. இந்த மாதம்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பெட்டியை வந்து பிரிக்கணும், ராணியை ரெண்டு, ஒரு பெட்டியில் இருக்கிற ஒரு ராணி தான், அந்த ஒரு ராணியை வந்து 2 ராணியாக உருவாக்கணும், இன்னொரு ராணியை உருவாக்கி பெட்டியை பிரிக்கணும். பராமரிப்பு, நோய்கள் வரும், தேனீக்களுக்கு நோய்கள் அடிக்கடிக்கு வரும், அந்த நோய்களெல்லாம் பராமரிப்பு பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மெழுகுன்னு பூச்சி அப்படின்னு இருக்குது, இது வந்து தேனீக்களில் பெரிய சவாலே அது தான். அதை வந்து அதெல்லாத்தையும் நீக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி பெட்டிகளை வந்து டெவலப் பண்ணி அடுத்து வேறு எங்கேயாவது கொண்டு போய் வைக்கணும், மாற்றணும். இன்னும் அந்த மாதிரி அந்த 3 மாதங்கள் இதுக்கு சரியாக போய்டும். மறுபடியும் ஆகஸ்ட், செப்டம்பர் 2 மாதம் தேன் எடுக்கலாம், நவம்பரில் மழை, அதனால் தேன் எடுக்க முடியாது. மறுபடியும் டிசம்பர்லேருந்து மறுபடியும் மழை கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நிற்க ஆரம்பித்து பூக்கள் ஒவ்வொன்றா பூக்க ஆரம்பித்து மறுபடியும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மறுபடியும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 6 மாதம் தேன் எடுக்கலாம். 6 மாதம் வந்து மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியும். அப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 மாதம் தேன் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மீதி இருக்கிற 6 மாதத்தில் பெட்டிகளை உற்பத்தி பண்ணணும். தேன் உற்பத்தி பண்ண முடியாது, பெட்டிகளை உற்பத்தி பண்ணி பெட்டிகளை வந்து வியாபாரம் பண்ணலாம். இன்னொன்று வந்து, நீங்கள் பெட்டிகளுக்கு தேனீக்கள் எங்கே வாங்கலான்னு கேட்டீங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறாங்க. மெயினாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரி ஆராய்ச்சி நிலையங்களில் வந்து எல்லா இடத்துலையுமே, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே, எல்லா

0: கொடுத்துட்ருக்குறாங்க. அங்கேயும் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, சப்சிடியில் கொடுக்குறாங்க.
1: மெயினான அறிவியல் நிலையம், ஆமாம், அப்புறம் வேளாண் ஆராய்ச்சி நிலையம்,
0: ஆராய்ச்சி நிலையம் ரெண்டு இடத்துலையும் வந்து சப்சிடியில் கொடுக்குறாங்க.
1: உங்கள்கிட்ட இருக்குமா?
0: எங்ககிட்ட இருக்குது, நாங்களும் கொடுக்குறோம்.
1: வேறு என்னென்ன உபப்பொருட்கள் கிடைக்கும்
0: தேன்பெட்டியில்? ஐயா, தேன் மெழுகு எடுக்கலாம். தேன் மெழுகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நிறைய லிப்ஸ்டிக் அழகு சாதன பொருட்கள் வந்து தயார் பண்ணுறாங்க, மெயினாக அது போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து மெழுகு கேண்டில்ஸ் தயாரிக்கலாம், அதுக்கு கொடுத்துட்ருக்குறோம். வெனம் எடுக்கிறாங்க தேன்பெட்டியிலேருந்து. இப்போ அதெல்லாம் வந்து குரோர் கணக்கில் ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா 13-14 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. அதுக்கு நான் இது வரைக்கும் அதை இன்னும் ஈடுபடலை.
1: அது என்ன வெனம்?
0: அது பாய்சன்,
1: விஷம்,
0: விஷத்தை எடுத்து அந்த தேனியுடைய விஷத்தை எடுத்து இப்போ கேன்சருக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு நிறைய அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆந்திராவில் ரெண்டு பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா அதனுடைய மகரந்தம் எடுத்து தனியாக விற்கிறாங்க. ராயல் ஜெல்லி அதை எடுத்து தனியாக சேல் பண்ணலாம், அதுக்குண்டான ஒரு இது இருக்குது. வெறும் ராணியை மட்டுமே உற்பத்தி பண்ணி சேல் பண்ணுற ஒரு அமைப்பும் இருக்குது தமிழ்நாட்டிலே இருக்குது. அதுக்கு அரசாங்கமும் ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கு ஒரு இன்குபேஷன் சென்டர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க. வெறும் ராணி மட்டும் டெவலப் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க, அதுலேயும் வருமானம் இருக்குது.
1: வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தீங்க, அங்கே கொஞ்சம் உடல் ரீதியான சிரமங்கள்லாம் ஏற்பட்டு திரும்ப வந்துட்டீங்க.
0: ஆமாம்,
1: அங்கே சம்பாதிச்ச சம்பார்த்தனை இங்கே கிடைக்குதா இப்போ?
0: இல்லையா, நான் சம்பாதித்த எதிர்பார்த்து இங்கே வரல. நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உடலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். எனக்கு 3 பேர் குழந்தைங்க இருக்காங்க, என் மனைவி, என் 3 குழந்தைங்க, என்னை அம்மா. எங்களுக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு உண்டான எல்லா வருமானமும் என்னுடைய விவசாயத்து மூலமா கண்டிப்பாக கிடைச்சிட்ருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, நல்லா சந்தோஷமாக இருக்கும்.
2: என்ன பட்டக்கா, தேனீ வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாக பூண்டி சி மோகன்தாஸ் அவங்க பி சரவணன் அங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையா விளக்கம் கொடுத்திருந்தாங்கல்ல?
3: கேட்டேன் முத்தழகு, இயற்கை விவசாயத்துல முக்கியமான ஒண்ணு இந்த தேனீ வளர்ப்புன்னு ரொம்பவே அழகா புரிய வச்சுட்டாரு.
2: அக்கா, இந்த தேனீ வளர்ப்ப எப்படி செய்யணும், அதுல இருக்கிற இதர பயன்பாடு பத்தியும் தெளிவா சொன்னாரு.
3: மருத்துவ குணம் உள்ள இந்த தேனை நாமளே சுத்தமான முறையில தேன் வளர்ப்பு செஞ்சு உற்பத்தி பண்ணா அதுல நமக்கு நல்ல லாபம் தான் போலவே.
2: ஆமாங்கா, இதுக்கு பயிற்சியும் தாராங்க, கடன் உதவியும் செஞ்சு தாராங்க. இத நாம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும்க்கா.
3: நிச்சயமா முத்தழகு, இந்த தகவலை உங்க மாமா வந்த உடனே சொல்லி தேனீ வளர்ப்புக்கான பயிற்சியை எடுத்துக்கிட்டு நல்ல முறையில தேனை உற்பத்தி பண்ணிடலாம்.
2: கண்டிப்பாக்கா.
4: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
5: கால்நடைகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் வழிகோலும் பயிர்வகை தீவன பயிர் ரகங்கள். பயிர்வகை தீவனங்கள் கால்நடைகளில் பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்கின்றன. இப்பயிர்களில் அதிக அளவில் புரதச்சத்து, வைட்டமின்கள், தாது உப்புக்களான பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் உள்ளதால் கால்நடை தீவனத்தில் இச்சத்துக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. புல் மற்றும் தானிய வகை தீவன பயிர்களை விட பயிர்வகை தீவன பயிர்களின் விளைச்சல் குறைவாக இருப்பினும் கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்கள் குறிப்பாக புரதச்சத்து அதிகமாக இருப்பதால் இவ்வகை தீவன பயிர்களை இயற்கை புரத என்று அழைப்பது சாலச் சிறந்தது. இப்பயிர்கள் அடர் தீவனத்திற்கு ஒப்பாகவும் மேலும் அதற்கு மாற்று தீவனமாகவும் கருதப்படுகின்றது. புல் மற்றும் தானிய வகை தீவன பயிர்களுடன் பயிர் வகை தீவன பயிர்களை கலந்து கொடுப்பதால் தீவனத்தின் சுவை கூடுவதோடு உட்கொள்ளும் திறனையும் அதிகரிக்கின்றது. பயிர் வகை தீவன பயிர்களை தனி பயிராகவும் புல் மற்றும் தானிய வகை பயிர்களோடு கலப்பு பயிராகவும் பயிரிட்டு அதிக விளைச்சல் பெறுவதோடு சரிவிகித சத்துள்ள தீவனத்தை கால்நடைகளுக்கு அளிக்க முடியும். குறைந்த வயதுடைய பயிர் வகை பயிர்களை 50 முதல் 60 நாட்களில் அறுவடை செய்யலாம். பயிர் வகை பயிர்கள் காற்றில் உள்ள தலைசத்தினை வேர் முடிச்சுகளின் மூலம் மண்ணில் நிலைநிறுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது. கலப்பு மற்றும் ஊடு பயிராக பயிர் செய்வதற்கு மிகவும் ஏற்றது. அதிக சுவையுடன் இருப்பதால் கால்நடைகளின் உட்கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. புல்வகை தீவன பயிர்களை விட 2 முதல் 3 மடங்கு அதிக புரதச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகளை கொண்டது. கால்நடை தீவன விகிதாச்சாரத்தில் அடர்த்தீவன அளவை குறைத்து பயிர்வகை தீவனத்தை அதிகரிப்பதன் மூலம் தீவன செலவை குறைக்கலாம். பயிர்வகை தீவன பயிர்களில் குதிரை மசால், வேலி மசால், முயல் மசால், தீவன தட்டைப்பயிறு ஆகியவை தீவனத்திற்கென்றே பயிரிடப்படுகின்றன. தீவன தட்டைப்பயிரை தவிர ஏனைய பயிர்களை பல்லாண்டு

0: பயிராக பயிரிடலாம். பொதுவாக பயிர் வகை தீவன பயிர்கள் அதிக வறட்சி, சத்து குறைபாடு, நீர்த்தேக்கம் மற்றும் தட்பவெப்ப நிலை மாற்றங்களை தாங்கி வளராது. முதலாவதாக குதிரை மசால். தீவன பயிர்களின் ராணி என்று அழைக்கப்படும் குதிரை மசாலை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். கால்நடைகள் அதிகம் விரும்பி உண்ணக்கூடிய தீவன பயிர்களில் முதன்மையானது குதிரை மசாலாகும். இப்பயிரில் அதிக புரதச்சத்தும் வைட்டமின் ஏ உயிர்ச்சத்தும் உள்ளதால் குதிரை, முயல் மற்றும் கோழிகளுக்கும் தீவனமாக அளிக்கலாம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலும் பயிரிடப்படுகிறது. அடுத்ததாக கோ3. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தீவன பயிர் துறையிலிருந்து 2017 குதிரை மசால் கோ3 என்ற ரகம் வெளியிடப்பட்டது. மிருதுவான மற்றும் கரும்பச்சை இலைகளுடன் கூடிய அதிக தண்டுகளை உடையது. ஒரு ஹெக்டேருக்கு 125 டன் பசுந்தீவன விளைச்சல் தரவல்லது. இந்த ரகத்தில் அதிக புரதச்சத்து மற்றும் அதிக உலரேடை விளைச்சலும் கிடைக்கிறது. அடர்த்தியாக பூக்கும் திறன் கொண்டதால் கூடுதல் விதை உற்பத்தி கிடைக்கப்பெறுகிறது. விரைவாக தழைக்கும் திறனுடைய ஆண்டுக்கு 14 முறை அறுவடைகள் செய்யலாம். முதல் அறுவடை விதைத்த 60 முதல் 65வது நாட்களிலும் அடுத்தடுத்த அறுவடைகள் 20 முதல் 25 நாட்கள் இடைவெளியிலும் செய்யலாம். அதிக சுவை உடைய காரணத்தால் கால்நடைகள் மிகவும் விரும்பி உண்ணுகின்றன. அடுத்ததாக கோ4. குதிரை மசால் கோ4 என்னும் பயிர் வகை தீவன பயிர் வருடத்திற்கு ஒரு ஹெக்டேருக்கு 120 டன் பசுந்தீவன விளைச்சல் தரவல்லது. பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். இதன் புரதச்சத்து 18.6% ஆகும். முதல் அறுவடை விதைத்த 60 முதல் 65வது நாட்களிலும் அடுத்தடுத்த அறுவடைகள் 20 முதல் 25 நாட்கள் இடைவெளியிலும் அறுவடை செய்யலாம். கால்நடைகளின் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்திக்கு தேவையான கால்சியம் மற்றும் முக்கிய வைட்டமின்கள் இப்பயிரில் உள்ளது. கால்நடைகளால் பெரிதும் விரும்பி உண்ணக்கூடியது. அடுத்ததாக வேலி மசால். குதிரை மசாலை போன்று இல்லாமல் இப்பயிர் எல்லா மண் வகைகள் மற்றும் பருவங்களிலும் நன்கு வளரும் தன்மை கொண்டது. வேலி மசால் பயிரை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். இரவையில் மிக நன்றாக செழித்து வளரும் தன்மை கொண்டது. விதைத்து 1 வருட வளர்ச்சிக்கு பிறகு நீர் பாய்ச்சாமல் மானாவாரியில் பராமரித்து பசுந்தீவன விளைச்சலை பெறலாம். வறட்சியை தாங்கி வளரக்கூடியதால் மானாவாரி மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் கொழுக்கட்டை புல்லுடன் கலப்பு பயிராக பயிரிடலாம். இதனால் கால்நடைகளுக்கு சரிவிகித உணவளிக்க வழிவகுக்கிறது. அடுத்ததாக கோ1. தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இப்பயிர் 1976 தாய்லாந்து நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ரகம் 19.2% புரதச்சத்தும், 27% உலர்ச்சத்தும், 55.3% செரிக்கும் தன்மையும் கொண்டிருப்பதால் இதை கால்நடைகளுக்கு குறிப்பாக ஆடுகளுக்கு சத்துள்ள தீவனமாக பயன்படுத்தலாம். பசுந்தீவன விளைச்சலாக ஒரு வருடத்தில் ஹெக்டேருக்கு 130 டன் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக கோ2. இந்த ரகம் வேலி மசால் கோ1 ரகத்தினை காமா கதிர் மூலம் சடுதி மாற்றம் செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டது. ஆண்டுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 130 டன் பசுந்தீவன விளைச்சல் மற்றும் ஒரு ஹெக்டேருக்கு 33 டன் உலர் பொருட்கள் விளைச்சல் தரவல்லது. இதன் புரதச்சத்து 16.5% ஆகும். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளுக்கு ஏற்றது. அனைத்திந்திய அளவில் பயிரிட ஏற்றது. விதைத்த 70 முதல் 75வது நாட்களிலும் முதல் அறுவடை செய்யலாம். அடுத்தடுத்த அறுவடைகள் 40 முதல் 45வது நாட்கள் இடைவெளியில் செய்யலாம். வேலி மசால் விதைகள் நன்றாக முளைக்க மிதமான வெந்நீரில் வேலி மசால் விதைகளை போட வேண்டும். 5 நிமிடங்கள் கழித்து நீரை வடித்துவிட்டு விதைகளை நிழலில் உலர வைத்து விதைத்தால் சுமார் 80% முளைப்பு திறன் கிடைக்கும். அடுத்ததாக தீவன தட்டைப்பயிறு கோ9. புரதச்சத்து மிகுந்த நார்ச்சத்து குறைவாக இருப்பதால் கால்நடைகள் தீவன தட்டைப்பயிரினை கழிக்காமல் விரும்பி உண்ணுகின்றன. மேலும் தானிய வகை தீவன பயிர்களான தீவன சோளம் மற்றும் மக்காசோளம் ஆகியவற்றுடன் கலப்பு தீவனமாக பயிரிட ஏற்றது. தீவன பயன்பாடு தவிர பிரச்சினைக்குரிய நிலங்களில் பயிர் வகை தீவன பயிர்களை பயிரிடுவதன் மூலம் மண்வளத்தை மேம்படுத்தலாம். உவர் நிலத்தில் குதிரை மசால் மற்றும் வேலி மசால், கலர் உவர் நிலத்தில் வேலி மசால் போன்ற பயிர்களை தேர்வு செய்து வளர்ப்பதன் மூலம் தீவன உற்பத்தியை பெருக்கலாம். மேலும் விதை உற்பத்தி செய்து விதைகளை மற்ற விவசாயிகளுக்கு விற்பதன் மூலம் அதிக லாபம் பெறலாம். கால்நடைகளின் சரிவிகித உணவை உறுதிப்படுத்துவதில் பயிர் வகை தீவன பயிர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும்

0: உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் இரவு 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த நிதி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உற்பத்தி பிரிவுகளில் முதலீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் சேவை, தொழில்நுட்பம், புத்தாக்க துறைகளின் மேம்பாட்டிற்காக இந்த நிதி முதலீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடுதல், கண்காணிப்பு மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த ஆணையம் தலைமையகமாக செயல்படும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7-8% வரை வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் போக்குவரத்து கட்டமைப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில் வழித்தடங்கள், நீர்வழித்தடங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான தேசிய போக்குவரத்து திட்ட அறிக்கையை இந்த ஆணையம் வடிவமைக்க உள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது நீர் மேலாண்மை திட்டங்கள் விளங்குவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியை தொடங்கி வைக்கிறார். அப்போது அவர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்டில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைப்பார் என்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நேஹி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 8 கோடி 6 லட்சம் ரூபாய் செலவில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ரயில் நிலையத்தின் முகப்பு தோற்றம், வாகன நிறுத்துமிடம், நடைமேடை, மின்தூக்கி வசதி மற்றும் காத்திருப்பு அறைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதாக

0: கூறினார். விழுப்புரம் முதல் காட்பாடி வரையில் 4 சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் 3 புதிய ரயில்வே மேம்பாலங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. தாராபுரம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 78.53% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 78.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. துர்கா பூஜையையொட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி வரும் 13, 20, 27 தேதிகளில் தாம்பரம் முதல் சந்திரகாட்சி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து காலை மணி 10:15 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:30 சந்திரகாட்சியை சென்றடையும். சந்திரகாட்சியிலிருந்து வரும் 14, 21 மற்றும் 28 தேதிகளில் இரவு மணி 9:30 புறப்படும் ரயில் மறுநாள் காலை மணி 10:30 தாம்பரம் வந்தடையும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நவராத்திரி விற்பனை கண்காட்சி வரும் 15 தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் 50 அரங்குகள் உள்ளன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரித்துள்ள பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் காலை 9 முதல் இரவு 9 வரை நடைபெறும் இக்கண்காட்சிக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 10 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101.

0: அகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06. பட்டாம்பூச்சிகள். எண்ண கனவுகளோடு வண்ணச்சிறகு விரிக்கும் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. சின்ன குழந்தைகளா, இது உங்க நிகழ்ச்சி. உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? கதை கதையா கதை பேச தெரியுமா? குட்டி குட்டியா ரைம்ஸ், கொஞ்சி கொஞ்சி கவிதை, தெளிவா திருக்குறள், நீதி சொல்ற நீதி பாடம், இப்படி என்னென்ன தெரியுமோ அதை சூப்பரா தெளிவா நீங்க பட்டாம்பூச்சிகளா மாதிரி அழகா உங்க திறமைகளோட சிறகு விரிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எங்களை சொல்லட்டுமா? 2602420279702. இணைப்பு எண் 0462. அலைபேசி எண் 8903257039. இதோ குட்டிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆதிக்.
0: ஆதிக், ஆதிக் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கட்டிமங்கோட்ல இருந்து ஆதிக் பேசுறீங்க. ஆதிக் என்ன படிக்கிறீங்கம்மா? யுகேஜி ஏ படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க. என்ன சொல்ல போறீங்க?
1: கதை.
0: என்னம்மா? கதை சொல்ல போறீங்களா?

0: ஆமா.
1: அப்படி அழகா ஒரு குட்டி கதைய சொல்றீங்களா? ம், சொல்லுங்க. சரி.
0: புயல் காத்து வரும்போது அது ஈஸியா வந்த மரம் சரிஞ்சு விழுந்துச்சா. ஆனா செகண்ட் வந்த மரம் இருந்துச்சா. அதனால நம்ம
1: நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கலாம். சோ கஷ்டப்பட்டனா வாழ்க்கையில முன்னேறலாம், அப்படித்தானே? ஈஸியா பார்த்து பார்த்து எழுதிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே தெரியாது இல்லையா? ம், சூப்பர்மா, அழகா கதை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அடுத்த குழந்தை யாரை சந்திக்கலாம்? வணக்கம். வணக்கம் பட்டாம்பூச்சிகள். யார் இந்த பட்டாம்பூச்சி? யாருமா? ஸ்டான்மினாவா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? என்ன சொல்ல போறீங்க?
2: நிலா பாட்டு.
1: நிலா பாட்டு. ஆமா, பாடுங்க பாக்கலாம்.

0: கண்ணீர்
1: சூப்பர், அழகா பாட்டு பாடுனீங்களே. என்ன படிக்கிறீங்கம்மா? எல்கேஜி படிக்கிறீங்களா? நீங்க நிலா பாத்திருக்கீங்களா? நிலா பார்க்கும்போது இந்த பாட்டு பாடி கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவீங்களா? உங்க பின்னால வருமா? வர்றதா? நீங்க அப்படியே நிலாவை பார்த்துட்டே நடந்து போங்க, உங்க பின்னாலேயே வரும். சரியா? பாட்டு பாடினீங்கன்னா உங்க கூடையே பக்கத்துலயே வந்து விளையாட வந்துடும். வாழ்த்துக்கள் மா. ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? கதை சொல்ல போறீங்களா? அதுக்கு முன்னால உங்க பேர் பனானாசா? சரி, அதுக்கு முன்னால உங்க பேர் சொல்லிருங்களேன். இஷானா? இஷான், எங்க இருந்து பேசுறீங்க? தொழுக்கடா. ம், சரி சொல்லுங்கம்மா. அழகா இருக்கு சொன்னீங்களே. யார் சொல்லி தந்தாங்க உங்களுக்கு? மேம். மேம் சொல்லி தந்தாங்களா உங்களுக்கு? அந்த மேம் ரொம்ப பிடிக்குமோ? மேம் தான் சூப்பரா சொன்னாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.

0: அடுத்த குழந்தையை சந்திச்சிடலாம். வணக்கம்,
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: அழகன் பாறை.
0: அழகன் பாறை. சரி, என்ன படிக்கிறீங்க?
1: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
0: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: கதை.
0: கதை சொல்றீங்களா? சொல்லுங்க, குட்டி கதையா சொல்றீங்களா?
1: ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு பையங்க இருந்தாங்க. ஒருத்தங்க வந்து

0: இன்னொருத்தவங்க பணக்காரங்க, இன்னொருத்தவங்க எல்லாரும் மனம் வெட்ட போவாங்கல்ல, அப்ப போகும்போது வழியில ஒரு முடிய முறிய வர பார்த்தாரு.
1: சரி,
0: அப்ப அந்த முறியவர் சொன்னாங்க, நீங்க டெய்லியும் மரம் வட்ட வாரீங்களே, உங்களுக்கு என்னது ஆசை நிறைவேற்றதுமான்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னா, ஒரு பணக்காரன் ஒருத்தன் சொன்னா, எனக்கு எல்லா பொருளும் தங்கமா மாறணும்னு. அப்ப அவன் சொட்ட எல்லாமே தங்கமா மாறிட்டு அவனால சாப்பிடவே முடியல.
1: சரி,
0: அப்ப அடுத்து இன்னொன்னு பையன் சொன்னா, இறக்க இறக்கறாவ மாறது தங்க போல மாற வேண்டாம்னு சொன்னதுனால எல்லாமே பழைய படி மாறிட்டு.
1: சரி, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? பேராசை படக்கூடாது, நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமா நிம்மதியா வாழணும். சரியா? சூப்பர்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீசுரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.
3: நேரம் 8:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், அடுத்த குழந்தை யார் அப்படின்னு பார்த்தரலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஜிவானியா ஜோய். எங்க இருந்து பேசுறீங்க? கொல்லங்கோட்ல இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்கப்பா? எல்கேஜி படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு வந்து பட்டாம்பூச்சிகள் வந்திருக்கீங்கல்ல, பேசலாம்னு சொல்லிட்டு. என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்ல போறீங்களா? இன்னைக்கு எல்லாருமே என்ன கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, சொல்லுங்க பாப்போம். சூப்பரா ஒரு கதை சொல்லுங்க. அது கதை முடிஞ்சிட்டு அம்மா தான் சொல்லணுமா? இந்த கதை யார் சொல்லி தந்தாங்க? யார் சொல்லி தந்தாங்க? டீச்சரா? சூப்பர்மா, கதை அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
4: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

உங்களுக்கான நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள், பாட்டு, ரைம்ஸ் எல்லாமே சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம், திருக்குறளுக்கான பொருளும் விளக்கமும் சொல்லலாம். உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிற சிறகுகளோடு பறந்து வாங்க, பட்டாம்பூச்சிகளாக நாம் சிறகடிக்கலாம். சரி, அடுத்த குழந்தையை சிந்திக்கிறதுக்கு முன்னால் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த குழந்தை. வணக்கம். வணக்கம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: துங்கான் கடை,
0: சாய் சரண். சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்கப்பா? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க?
1: பாட்டு.
0: பாட்டு பாடுறீங்களா? சரி, பாடுங்க.
1: தேடி தேடி தேடி வந்தது, பறந்து பறந்து பறந்து வந்தது, வளைந்து வளைந்து வந்து வந்தது, மின்னி மின்னி மின்னி வந்தது, ஓடி ஓடி ஒருநாள் வந்தது, தொடர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது, தேடி ஓடி ஆடி ஆடி பாப்பா வந்தார்.
0: சூப்பர். யார் சொல்லி தந்தது உங்களுக்கு இந்த பாட்டு?
1: அம்மா.
0: அம்மா சொல்லி தந்தாங்களே. அம்மா அழகா சொல்லி தந்திருக்காங்களே. சாய் சரண் வந்து நிகழ்ச்சியில பேசணும் அப்படிங்கறதுக்காகவே சொல்லி தந்தாங்களா? அம்மாக்கு ஒரு நன்றி சொல்லிடலாமா? சரி, வாழ்த்துக்கள்மா. ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீ கோபிகா. எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: திருக்குறள்.

0: சொல்லுங்கம்மா.
1: மனைத்தக்கம் ஆண்புடையால் ஆகிட்ட கொண்டான் வளைத்தக்கால் வாழ்க்கை துணை மனை மாற்றி இல்லாய் கண் இல்லாயின் வாழ்க்கை அணை மாற்றிட்டு தாயினும் இல்லை.

0: தேவம் தொழால் கொள்ளுனன் சொல்லு தெளிவான் பெய்யன பெய்யும் மழை.
1: சூப்பர். அஞ்சு திருக்குறள் சொல்லிருக்கீங்க, அப்படி தானே? அஞ்சு திருக்குறளுக்கு பொருள் தெரியுமாப்பா? இனி வரும்போது பொருளோட படிச்சுக்கோங்க, சரியா? நம்ம திருக்குறள் படிச்சுட்டு அதுக்கான பொருளையும் படிச்சா நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு தெரியும், சரியா? சூப்பர், வாழ்த்துக்கள்.

0: சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: ஹலோ சொல்லு.
0: அடுத்து யார் பேச போறா?
1: தங்கச்சி.
2: தங்கச்சி.
0: ஆ, தங்கச்சிட்ட கொடுங்க, பேச சொல்லுங்க. தங்கச்சி பேர் என்ன? தங்கச்சி பேர் என்னம்மா?
2: தர்ஷிகா.
0: தர்ஷிகா. தர்ஷிகா என்ன சொல்ல போறீங்க?
2: பாட்டு.
0: ம், பாடுங்க.
2: சின்னமணி
0: வாத்து பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? உங்க வீட்டுல இருக்கா? வீட்டுல இல்ல. அப்ப எங்க பாத்தீங்க நீங்க? ஊருக்கு போகும்போது பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர். அப்ப வாத்து எல்லாம் தெரியும் இல்லையா? சரி, வாழ்த்துக்கள் மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள். சூப்பர். இதுவரை பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன்.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக அற்புதம் படத்தில் ஒன்னி கிருஷ்ணன் சித்ரா குரல்களில், இளையராஜாவின் இசையில் பா விஜயின் பாடல்.

0: அறிவுக்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
3: திரைசில் தொடர்ந்து சத்தியம் படத்திற்காக யுகபாரதியின் பாடல் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடியோர் வெனிதயாள் சாதனா சர்கம்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேரம் 8:43 குவரை பண்பலை 101 திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி அங்காடி திரைப்படத்தில் பென்னிதயாள் ஹன்சிகா பாடியது ஜி வி பிரகாஷ் இசையில் நா முத்துக்குமாரின் பாடல்.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

நேரம் 8:41 நிமிடம். திரை இசையில் இனி சிவப்பதிகாரம் படத்தில் மதுபாலகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல் இசை, வித்யாசாகர் பாடல், யுகபாரதி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: திரை இசையில் நிறைவாக இந்திரா படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்துவின் வரிகள் பாடியோர் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:15. திரை இசை. நிகழ்ச்சியின் முதலில் வருகிறது புதிய ராகம். மனோ பாடிய பாடல் இசை இளையராஜா, பாடல் கண்மணி சுப்பு.

0: தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார் குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்பட உள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ரூபாய் 50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்.
1: திரு இசையில் இனி நானே ராஜா நானே மந்திரை. இந்த படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும்? ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.

இது உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 11:02 எக்ஸூர், அதனைத் தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க. தலக்குளம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும்.

நேரம் 9:34 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. இனி நாளெல்லாம் பௌர்ணமி, இந்த படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடி வைரமுத்துவின் பாடல், இசை கங்கை அமரன்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்.
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்.
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்.
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்.
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்.
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்.
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்.
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்.
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்.
1: வாருங்கள்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:01. நில மற்றும் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இரவின் மடிசாய்ந்து இளைப்பாற முன் இசையின் மடிசாய்ந்து களைப்பாற குமரி பண்பலையின் நிலமுற்றத்தில் சிறிது நேரம் உலா வரலாம் நேர்களை. இனிய பாடல்களை ரசித்தபடி அதுவும் உங்கள் விருப்பமாக. பாடல் கேட்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-2902-2902 இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903-2570-39. நிலமுற்றத்தில் வரும் முதல் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலிந்தமன் சத்தியமேன் சென்னையிலிருந்து பேசுறமா.
2: சென்னையிலிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க.
3: ஆமாமா, நம்ம குமரி பண்பலை மறக்க முடியல.
2: தாய் வீடு மாதிரிமா, தாய் வீட்டு. தாய் வீட்டுல என்ன பாடல் கேட்க ஆசைப்படுறீங்க?
3: ஆமாமா, உண்மைதானமா, தாய் வீடு மாதிரிமா. எப்பனாலும் எங்க இருந்தாலும் மறக்க முடியாது இல்லாமா.
2: சரி, தாய் வீட்டுல என்ன பாட்டு முதல் பாட்டா கேளுங்க.
3: கல்யாண மண்டபம், அதுல பீதி சின்ன செய்யா சுற்றுலாவமா பாடுங்க. பூத்திருக்கும் வெளி எடுத்து மாலை கூடவா அப்படிங்கிற இனிமையான பாடல் அந்த இரவு நேரம்.
2: சரி, அந்த இனிமையான ஒரு அழகான பாடல் இத உங்களுக்காக உங்கள் தாய் வீட்டிலிருந்து.
3: நன்றி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: இரவு நேரத்துல குமரி பெண்களில் பாடல் கேட்டது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தருமபுரி மாவட்டம் ஜெங்கச்செட்டிப்பட்டி பீமராஜ்மா.
1: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் பத்திரகாளி. அந்த படத்துல இருந்து கேட்டேல அங்கே, அதை நான் பார்த்தேல அங்கே, அற்புதமான பாடல்.
1: ஒரு ஃபாஸ்ட் பீட்ல ஒரு அருமையான ஒரு சூப்பரான பாடல். யாரையுமே இப்ப தூங்க விட்டுற கூடாது, எல்லாருமே வந்து இசை கேட்டு எந்திரிச்சு உட்கார்ந்துடணும் இல்லையா?
2: இன்பமா இருக்குமா.
1: சரி, உங்களுக்காக இந்த பாடல் இதை வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
2: நன்றிமா, நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: முற்றுதல் பாடல் கேட்க வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: ஐயா வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க அப்படின்னு
1: தெரிஞ்சுக்கலாமா?
0: சொல்லுங்க.
1: நான் வாழ வைப்பேன்.
0: சரி,
1: பாடல் வரி கவிஞர் வாலி, இசை இளையராஜா, பாடிவர் எஸ் பி குழுவினர்.
0: சரி, உங்க கூட இப்ப பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க எல்லாரும். பாடல் குமரி பண்பலையில பாடல் கேட்டுட்டு உங்களோட பாடுறாங்க நேர்கள். நேர்களும் அவங்க வீட்டுல இருந்து பாடுவாங்க, நீங்களும் உங்க வீட்டுல இருந்து பாடுங்க சரிங்களா? உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்க, கேட்டு ரசிக்கலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day. Wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day.
1: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம் யாரு?
2: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
1: சவாலே சமாளி, எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
2: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: மறை பண்பலையின் நிலாமுற்றத்தில் இணைந்த நேர்களோடு இனிய பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறமா, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கும். டாக்டர் ராஜேஸ்வரி என்ற படத்தில்,
0: சரி,
1: காலை பொழுது விழுந்தது என் நெஞ்சத்தை போலே.
0: சரி, ஒரு உற்சாகமான பாடல் கேக்குறீங்க, உங்க பேர் சொல்லிடலாமே.
1: ராதா மனோகரன், சிந்தான் கடை.
0: உங்களுக்காக அந்த காலை பொழுது விடிந்தது என் நெஞ்சத்தை போலே அப்படி ஒரு

தொழிலே நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் நம்மை எவ்வாறு பாதிக்கிறது? நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 2902 அலைபேசி எண் 8903752739.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலா மற்றும் நேயர் வரப்ப நேரலை நிகழ்ச்சியாக. இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அம்மா எனக்கு உரம் கிட்ட மருத்துவ வந்து நிலவு ஒரு பெண்ணாகி உலகின்ற அழகோங்கிற இனிய பாடல் வேணும்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாமா? நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: நிலமரம் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: விஜயன் திருநந்திகரை.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் ஐயாவுக்கு?
1: மின்சார பூவே.
0: மின்சார பூவை ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும் மேடம்.
0: அப்படியா? படம் நிறைய தடவை பாத்திருக்கீங்களா? அந்த அளவுக்கு பாத்திருக்கீங்க. சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி. இதோ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாமா?
1: நன்றி
0: நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீசுரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.

0: நேரம் 10:38 நேர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 நிலாமற்றத்தில் நேயர் விருப்ப நேர்களை நிகழ்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: ஆமா,
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடலாமே.
1: இளங்கடையிலிருந்து ரஹிமாமா.
0: ரஹிமாமாக்கு என்ன பாட்டு வேணும்? ஒரு அழகான பாடல் கேட்டலாமா?
1: மன்னாதி மன்னன்
0: கண்டு பேசுவோம், காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு பேசுவோம் இல்லையா? சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி, ஒரு அழகான பாடல்.
1: நன்றி.

0: நேர்களே, இது உங்களை நினைவிற்கு. நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, மலர் சாகுபடியும் விற்பனை வாய்ப்புகளும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளை எஸ் ஐயப்பன் அவர்கள், அமுத சுரபி, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுமாடுகளுக்கு ஏற்படும் தோல் கழலை நோய் விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் பரசேரி கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் கே பிரவீன் அவர்கள். வேளாண் பெருமக்களை நிகழ்ச்சி உங்களுக்காகவே கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் 10:42 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நிலாமுற்றம். உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 நேயர் விருப்பமாக. வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
0: வணக்கம். யார்?
1: ராஜகுமாரி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: அதாவது புலமைப்பித்தன் அவர்களுடைய 92வது பிறந்தநாள். இந்த தினத்தில் அவர் எழுதிய ஒரு பாடல்.
0: சரி.
1: ஒத்தையடி பாதை திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசை, கே ஜே ஜேசுதாஸ் வாணிஜேரம் குரல்களில்,
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாட்டு இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நேயர்களே, நாளை இரவு 8:30 திரைக்களஞ்சியம். இதில் வயல் என்னும் தலைப்பில் குலசேகரபுரம் எம் செல்லப்பன் அவர்கள் தொகுத்து அனுப்பியிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேரம் 10:50. இந்த நேரத்தில் நிலாமற்றத்தில் இணையும் நேயர், வணக்கம். வணக்கம் அம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: பாட்டு நினைச்ச தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத அந்த பாட்டு.

0: எங்களுக்கு நேயர்களை வந்து நினைக்கதான் தெரியும், மறக்க தெரியாது. உங்களை நினைவுல வச்சு உங்களுக்காக அந்த பாட்டு தரோம். ஆனந்த ஜோதி படத்துல இருந்து கேட்டு ரசிக்கலாமா?
1: ரசிக்கலாமா? நன்றி
0: நன்றி நன்றி.

0: வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம் மேடம். கலைய காலேஜிலேருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: படம் வந்து ஒரு கேரளின் டைரி. பாடல் பொன்மானே. அந்த பாடல்
0: பொன்மானே, கோபம் ஏனோ.
1: ஆமா,
0: உங்களுக்கு கோபம்

0: வரலாமா?
1: அடிக்கடி வரும்.
0: அடிக்கடி வரும், அதனால கூடவே வந்து ஒரு சிரிப்பும் வருது. அடிக்கடி கோபம் வரும், நான் கோபக்கார கிளிதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சரி, உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றிமா.
1: நன்றி, நன்றி.

இதுவரை நிலாமட்டத்தில் நேயர் விருப்பமாக இனிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். குமரி பண்பலையின் நிலாமட்டத்தில் உலாவந்த நேயர்களுக்கும் பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களை உங்களுக்கும் நன்றி. இதுவரை உங்கள் விருப்ப பாடல்களை வழங்கி விடைபெறுவது பிரேமா நாகராஜன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

துடிக்கும் இதயங்கள் இசையை ரசிக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் விவத்வாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். வரும் பாடல் சிவந்த அத்திப்பழம்.

மணிரத்னம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம் மனசு கிறங்கும் பாடல்களோடு. இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். இடிக்கும் வானம் இசையை மென்மையாக தருகிறது. கேட்போமா?

11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் சிறுவாணி சாரல் இசையாக வந்தால் எப்படி இருக்கும்?

வள்ளல் படத்திலிருந்து பாடல் கேட்டும் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மனசு மயங்கும். பாடம் சொல்ல மறந்த பாடலை கேட்போமா?

11:44 சாமுண்டி படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். காற்றும் கிறங்கும் இது மனசு மயங்கும். மலர் கூப்பிட்ட பிறகு, மலர் கூப்பிட்ட பிறகு வந்து வருவது எவ்வளவு பெரிய அதிசயம்!

செம்பருத்தி பூவின் இதம், செம்பருத்தி பூவின் இதம் இசையாக வருவது காற்றின் அலைகளும் கிறங்கத்தான் செய்கிறது.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு கிறங்கும். இசையோடு இணைந்திருங்கள், காற்றோடு கலந்தே இருங்கள். எஸ் ஜானகி மனோ பாடியிருக்காங்க நிறைவு பாடல், தேவாவின் இசையில் தாய் மனசு படத்திலிருந்து. இசையோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும்

இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6. காற்றின் மொழி.

தாத்தா தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பா

0: ஆடு ஆடு
1: ஆடு பார்க்கலாம் ஆடு இடையழகை பார்க்கும் என்னோடு ஆடு பார்க்கலாம்.

ஆடு ஆடு பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு.

பார்க்கலாம் ஆடு இடையழகை பார்க்கும் என்னோடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? தக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. தக்க போடு போடு ராஜா.

இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா நான் இதுவா தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது நீ போக போக பாரு. கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் வானவேறி வைகுண்டம் போவான்.

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாராதோ உன் செம்மாங்க நீ, கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே. என்னையாடா எட்டி போக சொல்றேன்?

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஜிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசஸ்மராமி வசிஷ்டவாம.

சரிகமகணபதி. பரிசரிச நினிபம சரிகமகணபதி. நிப்ப நிப்ப மாரி சரி சமசபசனி மா.

ரிசரி.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வேங்கல் டி குகன் நாகஸ்வரம், வேலூர் ஆர் ஜெயபிரகாஷ் தவில்,

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கு மங்கலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேங்கல் டி குகன் நாகஸ்வரம், வேலூர் ஆர் ஜெயப்பிரகாஷ் தவில்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். வேங்கல் டி குகன் நாகஸ்வரம், வேலூர் ஆர் ஜெயப்பிரகாஷ் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம்

0: நூற்று 2.1-லும் ரெயின்போ எஃப்எம் நூற்று 1.4-லும் கும்பகோணம் எஃப்எம் நூற்று 1.6-லும் வேலூர் எஃப்எம் 100.4-லும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1-லும்
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் துவக்கமாக டாக்டர் கே ஜே யேசுதாஸ் பாடிய விக்னேஸ்வர சுப்பிரபாதம்.